உலரும் பொழுதில் வண்ணம் மலராய் அடுத்து ஒழிக்கிறது. ஞான சௌந்தரி படத்திற்காக பி ஏ பெரியநாயகி ஜிக்கி பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய புலரும் பொழுது. இன்னும் சில நொடியில் தொடர்வது வந்தே மாதரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:11. நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது "வெற்றியெல்லாம் தருவான்" என தொடங்கும் பாடல். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் பாடியுள்ள பாடல்.
2: வெற்றியெல்லாம் தருவான் பிழமுகத்தான், வெற்றியெல்லாம் தருவான்.

நேரம் 6:29:10. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் தேனிசை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒழிக்கிறது ராம ராம ராம. சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள பாடல்.

0: பக்தி பாடல்கள் மூலம் இறைவனை வழிபட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்க நாடு முழுவதும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2300க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சிலிண்டர் முன்பதிவுகள் 98% ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று சுமார் 49.8 லட்சம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. முறைகேடுகளை தவிர்க்க ஓடிபி அடிப்படையிலான விநியோகம் 93% உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு ஒதுக்கீடு 70% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். தேசிய கிராம சுயசாராஜ்ய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுயசார்பு பஞ்சாயத்து திட்டத்தின் நோக்கம் செயல்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் இலக்கப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு ஒதுக்கீடு 70% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். தேசிய கிராம சுயசாராஜ்ய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுயசார்பு பஞ்சாயத்து திட்டத்தின் நோக்கம் செயல்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் இலக்குகள் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. இந்த பயிலரங்கை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அணு உலை அழுத்தக்கல நீராவி ஜெனரேட்டர்கள் மற்றும் குளிர்விக்கும் பம்புகள் உள்ளிட்ட மிக முக்கியமான இயந்திரங்களை நிறுவும் பணிகளை இந்திய அணுமின் கழகம் இனி மேற்கொள்ள முடியும். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவர் திரு ஏ கே பாலசுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் இந்த பிரிவுகளின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் இதுவரை நடைபெற்றுள்ள கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் இந்த அனுமதியை வழங்கியுள்ளனர். ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் தலா 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 6 அலகுகள் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுகவின் வாக்கு சதவீதத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறினார். இதனை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துள்ள போதிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசு கடைபிடிக்கும் செயல்பாடுகளை பொறுத்தே இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு இருக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்திப்பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி

0: முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: கோடைக்கால நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேர்தல்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து இதே தேதியில் திருச்சிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து காலை மணி 6:15 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் மணி 1:45 பெங்களூரு சென்றடையும். மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து மாலை 3 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அன்றிரவு மணி 10:30 திருச்சி வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் தூத்துக்குடி தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 9 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு மாலை மணி 3:30 புறப்படும் சிறப்பு ரயில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் 10 நிமிடம் தாமதமாக மணி 3:40 புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் ரயில்களின் காலதாமதம் பெருமளவு குறைய வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை துல்லியமாக பின்பற்றியதன் காரணமாக இது சாத்தியமானதாக ரயில்வே கூறியுள்ளது. இதனால் ரயில்கள் தடையின்றி இயக்குவதுடன் பயணிகளின் பயண நேரமும் குறைந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து கோடை வெப்பத்தை தணித்துள்ளது. திருநெல்வேலியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்த நிலையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மாநகரில் இதமான சூழல் நிலவியது. தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. அதே நேரத்தில் வேலூர், திருப்பத்தூர், மதுரை உள்ளிட்ட 12 இடங்களில் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுத கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். கேரளாவில் கடந்த 2 வாரங்களில் பாம்பு கடிக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் நேற்று காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்பநாய் பைரவ் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை வசந்த திருவிழாவின் 10ஆம் நாளான நேற்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி

0: सवाईमान सिंह क्रीडांगणे राजस्थान रॉयल्स दलं सप्त स्तोभैः पराजितं। तत्रैव अद्य चेन्नई सुपर किंग्स दलं सायं सार्ध सप्तवादने चेन्नईस्थे एम ए चिदंबरम क्रीडांगणे मुंबई इंडियंस दलं सम्मुखीकरिष्यति इति वार्ताः।
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நீங்கள் விரும்பி கேட்கும் 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிவோம். இன்று காலை 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம் கேட்கலாம், 9 மணிக்கு அரங்கிசையில் யாமினி ரமேஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருக்கோகர்ணம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம் கேட்கலாம், 11:30 மல்லை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ரச குளிகலு. நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 ஆதிசங்கரர் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சித்தர் அவர்கள். 2:30 திரைகானம், 3 மணிக்கு மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் உமா வெங்கடகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஜெயந்தி கேஷவ் அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 6:05 நிகழ்ச்சி நிலையில் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10, 7:50, 8:40 ஆகிய நேரங்களில் திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். 8:10 பொன்னி வளவன் நாடகம் இடம்பெறும். எழுதியவர் கே ரமணா அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் சி ராஜா, அப்பாசாமி, ஆர் நடன சபாபதி, எம் சண்முகம், ஜே சாந்தி, ஜி உதயகுமார், வி சசிகுமார், கே பிரகாஷ், ஆர் வந்தனா ஆகியோர். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இலக்கிய ஏடு ஹிந்தியில், 20:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவையாவும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். இதுவரை 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம்.
3: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
4: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
3: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
4: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
3: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவுத்திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
4: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா.
3: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
5: அப்போ ஒரு பெரிய ரேடியோ பெட்டி,
6: இப்போ ஒரு மொபைல் ஆப்,
5: அப்போ ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேட்போம்,
6: இப்போ ஹெட்போன்ஸ்ல தனியா வைப் பண்றோம்.
5: ஆனா ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகல. அது என்னன்னா, இந்த 90 வருஷமா நம்ம ஆகாஷ்வாணி மேல இருந்த காதல். மார்னிங் அலாம்க்கு இதே ஸ்டேஷன்.

0: ஹரியானா மாநில வேளாண் விற்பனை வாரியத்தில் நடைபெற்ற சுமார் 10 கோடி ரூபாய் நிதி மோசடி தொடர்பாக அந்த வாரியத்தின் நிதி மற்றும் கணக்கு கட்டுப்பாட்டாளராக இருந்த திரு ராஜேஷ் சங்குவான் பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த மோசடி தொடர்பாக ஏற்கனவே மாநில ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. முறையான அனுமதி மற்றும் வழிகாட்டுதல்கள் இன்றி தனியார் வங்கியில் கணக்கு தொடங்கி அரசின் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக திரு ராஜேஷ் சங்குவான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய வங்கி அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2023 மே மாதம் 19ஆம் தேதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அப்போது சுமார் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. கடந்த மாதம் 30ஆம் தேதி நிலவரப்படி இந்த நோட்டுகளின் மதிப்பு 5,451 கோடி ரூபாயாக குறைத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவையொட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நாடாளுமன்ற கலாச்சார திருவிழா மற்றும் சுதேசி திருவிழா நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், ஜார்க்கண்டின் பழங்குடியின கலாச்சாரம், நாட்டுப்புற மரபுகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் ஆகியவை விலைமதிப்பற்ற பாரம்பரியம் என்று புகழாரம் சூட்டினார். உள்ளூர் கைவினைஞர்களுக்கும் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் இந்த திருவிழா வாய்ப்புகளை வழங்குவதாக முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தரப்பிலிருந்து சமாதான ஒப்பந்தத்திற்கான முன்மொழிவு வந்துள்ளதை உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அந்த திட்டம் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான இர்னா இந்த புதிய திட்டத்தை பாகிஸ்தான் மத்தியஸ்தர்களிடம் ஈரான் ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிக்கவும் தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்கவும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய கிழக்கு நெருக்கடி தற்போது 3வது மாதத்தை எட்டியுள்ளதாகவும் இதனால் ஒட்டுமொத்த மனிதகுலமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவொரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்று அனைத்து தரப்பினரையும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னதாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த போக்குவரத்து பாதை எவ்வளவு காலம் முடக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் உலக பொருளாதாரமும் மனிதகுலமும் பாதிப்பை சந்திக்கும் என்று அவர் எச்சரித்தார். ஈரானின் ஜங்சான் மாகாணத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜன்சான் மாகாணத்தில் பயன்படுத்தப்படாத வெடிப்பொருட்களை அகற்றும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டு இருந்தபோது எதிர்பாராத விதமாக இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் 14 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய

0: ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன் எடுத்தது. 226 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டில் இனிய திரை இசை பாடல் கும்கி திரைப்படத்திற்காக மகிழினி மணிமாறன் குரலில் ஒலிக்கிறது.

0: சிறை இசை கேட்டீர்கள்.
1: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
2: இங்க துப்புறதுல என்ன ஆயிடு போகுது?
1: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
0: நீங்கள் எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் கேட்டு மகிழலாம். எஃப்எம் கோல்டில் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
3: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நீங்களே 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் கேட்டு ரசிக்கும் முன்,
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத். பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ. ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத். பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை, ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ. மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா, ஹர் அங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா, பாரத் கா கௌரவ் ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: சேனா.
1: நீலே திரைக்கானத்தில் துவக்கமாக ஒலிக்கிறது டிராகன் திரைப்படத்திற்காக சிஸ் ஸ்ரீராம் சஞ்சனா கல்மாஞ்சே பாடியிருக்கும் பாடல்.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: புள்ளிமண்ட எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் இனி ரெட்ரோ திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்கும் பாடல்

0: இப்ப போடி
1: விடுமா, ஆல்ரெடி டைம் ஆச்சு, ஆபீஸ்க்கு வர லேட் ஆகுது. இப்ப டிஃபன் ரொம்ப முக்கியம்.
2: என்னாச்சுடி, காலையில இருந்து மூஞ்சிய சரியில்லை.
1: செம்ம ஹெக்டிக்கான டேட், காலையில இருந்து ஒண்ணுமே சரியா நடக்கல, எத்துலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
2: சாப்பிட்டியா நீ?
1: ரொம்ப அவசியமா அது?
2: நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல நினைக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா நீ எனர்ஜியோட இருக்கிறதுக்கு நீ சாப்பிடுற பிரேக்ஃபாஸ்ட் தான் முக்கிய காரணமா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, மெட்டபாலிக் சேஞ்சஸால வரக்கூடிய சர்க்கரை வியாதி கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தள்ளி போடலாமா. அண்ட் அது மட்டும் கிடையாது, சாப்பிடாததுனால வர அல்சர்ஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தவிர்க்கலாம். குறிப்பா பெண்கள் தான் அதிகமா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது.
0: ஹே, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இனிமே நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன்.
3: நேரம் 8:45. நூறுபள்ளிமண்ட எஃப்எம் கோல்டில் இனி நாளேடுகளில் இன்று நீங்களே தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் என்றழைக்கப்படும் அக்னி நட்சத்திரம் நாளை மறுநாள் 4ஆம் தேதி தொடங்க உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாளை நடைபெறுகிறது. இதனிடையே தேர்வர்களின் மன அழுத்தத்தை போக்க இலவச மனநல ஆலோசனைக்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து இயக்கப்பட்ட 3876 அரசு பேருந்துகளில் 213,180 பயணிகள் பயணம் செய்துள்ளனர் என அரசு விரைவு போக்குவரத்து கழக இயக்கம் அறிவித்துள்ளது. இன்று மற்றும் நாளை ஆகிய இரு நாட்கள் திண்டுக்கல் மாவட்ட வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் பார்வையிடலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இம்மாதம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பகலை விட இரவு நேரங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. எஃப்எம் கோல்டில் நாளேடுகளில் இன்று கேட்டீர்கள். திரைக்காலத்தில் தொடர்வது பைசன் காளமாடன் திரைப்படத்தில் சின்மயி ஸ்ரீபதா விஜய் யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 9:26:40. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யாமினி ரமேஷ் அவர்களின் பாட்டு. வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், திருக்கோகர்ணம் ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மரிவேரே திக்கவரையா என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம், சண்முகப்பிரியாராக மாதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை யாமினி ரமேஷ் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருக்கோகர்ணம் ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம்.

நேர்களே, 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று பிற்பகல் 1:10 ஆதிசங்கரர் இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் உமா வெங்கடகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஜெயந்தி கேஷவ் அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நீங்கள் 100.1 FM கோல்டில் இனி கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது இதயத்தை திருடாத திரைப்படத்தில் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறுகிறது புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: உனக்கு தெரியுமா அப்படி என்ன கிரகம்?
1: அதுதான் பூமி.
0: அட விளையாடாத, பூமினா அழகா பசுமையா வாழ அருமையான இடம்னு கேள்விப்பட்டிருக்கேனே. ஆனா இது வறண்டு போய் அறவமே இல்லாம இருக்கே.
1: மனிதர்கள் மரங்களை மறந்ததோட விளைவுதான் இது.
0: அப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப் போய் இறங்கின உடனே நம்ம கிரகம் முழுக்க மரங்களை நட்டு காப்பாத்திடலாம்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதா,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு. பரவாயில்லையே.
0: பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.

சோலையம்மா திரைப்படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. நேர்களை ஒலித்துக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் கௌரி மனோகரி திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடலை.

0: இசையும் அடங்காது முதலும் முடிவும் அதற்கேது துதியில் விலகி லயத்தில் நடுவி உலகில் எதுவும் கிடையாது.
1: பனி சகதனி பனி சகதனி பனி சகதனி சகமக
0: அலையடிப்பதும் மழையடிப்பதும் அவன

0: Now today, the match is scheduled to start at 5 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நீங்கள் 100.1 FM கோல்டில் இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் திரை கானம். திரைகானத்தில் துவக்கமாக ஒலிக்கிறது அரவான் திரைப்படத்திற்காக சுபிக்ஷா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 11:23. நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 எஃப்எம் கோல்டில் ஒலித்துக் கொண்டிருப்பது திரைகானம். திரைகானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் அம்புலி திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்.

0: நேர்களே, கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது 100.1 FM கோல்டு வழங்கிய திரை காணம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: குரல் மதம் கேட்கலாம்.

ஐ நிகழ்த்தியுள்ளவர் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள். 2:30 திரைகாணம், 3 மணிக்கு மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் உமா வெங்கட்கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஜெயந்தி கேஷவ் அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 6:05 நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10, 7:50, 8:40 ஆகிய நேரங்களில் திரைக்கானம் கேட்கலாம். நேரிலே 8:10 பொன்னி வளவன் நாடகம் இடம்பெறும். எழுதியவர் கே ரமணா அவர்கள். நடித்துள்ளவர்கள் சி ராஜா, அப்பாசாமி, ஆர் நடன சபாபதி, எம் சண்முகம், ஜே சாந்தி, ஜி உதயகுமார், வி சசிகுமார், கே பிரகாஷ், ஆர் வந்தனா ஆகியோர். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இலக்கிய ஈடு ஹிந்தியில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை காணம். இதுவரை நிகழ்ச்சி நிரலில் 100.1 FM கோல்டில் இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தீர்கள்.

முன்னே புகழ்ந்து பின்னே பலரறிய கூட்டத்தில் பழிப்பவருடன் சிறிதளவு கூட நட்பு கொள்ளாமல் காத்து கொள்ள வேண்டும். குறள் எண் 820 அதிகாரம் தீ நட்பு.

0: முன்னே புகழ்ந்து பின்னே பலரறிய கூட்டத்தில் பழிப்பவருடன் சிறிதளவு கூட நட்பு கொள்ளாமல் காத்து கொள்ள வேண்டும். குறள் எண் 820 அதிகாரம் தீ நட்பு.
1: குறள் மதம் கேட்டீர்கள். நேர்களினி, நுறுப்புளி 1 FM கோல்டில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறியலாம். இந்த நிகழ்ச்சியினில் தொடர்ந்து திரைகானம் கேட்கலாம். 12:50 மெல்லிசை, 1:10 ஆதிசங்கரர் இசைப்பேரு.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: நேர்கள் இனி 100.1 FM கோல்டில் கேட்டு ரசிக்கலாம் திரை கானம். துவக்கமாக ஒலிக்கவிருக்கும் வீர அபிமன்யு திரைப்பட பாடலை பாடியுள்ளவர்கள் பி.பி. ஸ்ரீநிவாஸ், பி.சுசிலா ஆகியோர்.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.

நேரம் 12:18 41. நேர்கள் விரும்பி கேட்கும் 100.1 FM கோல்டில் ஒலித்துக் கொண்டிருப்பது திரைகானம். திரைகானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் TM சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் பாடலை. இந்த பாடல் இடம்பெற்ற படம் தாயும் மகளும்.

0: అవసరమైన తోడ్పాటు అందించేందుకు అన్ని ముందస్తు జాగ్రత్తలు తీసుకుంటున్నట్లు ప్రభుత్వం తెలియజేసింది. చమురు ఖనిజ వాయు మంత్రిత్వ శాఖ, విదేశీ వ్యవహారాల మంత్రిత్వ శాఖ, షిప్పింగ్ మంత్రిత్వ శాఖ సంయుక్త సమావేశంలో ఈ విషయం తెలియజేశారు. ఐపీఎల్ క్రికెట్లో జైపూర్లోని సవాయ్ మాన్సింగ్ స్టేడియంలో నిన్న రాత్రి జరిగిన మ్యాచ్లో రాజస్థాన్ రాయల్స్ పైన ఢిల్లీ క్యాపిటల్స్ జట్టు 7 వికెట్ల తేడాతో విజయం సాధించింది. ఈరోజు చెన్నైలో నెమే చిదంబరం స్టేడియంలో చెన్నై సూపర్ కింగ్స్, ముంబై ఇండియన్స్ జట్లు రాత్రి 7:30 ప్రారంభమయ్యే మ్యాచ్లో తలపడతాయి. విశేషాలు మరొకసారి. పశ్చిమ బెంగాల్లో 2 శాసనసభ నియోజకవర్గాల్లో 15 పోలింగ్ కేంద్రాల్లో ఈవేళ రీపోలింగ్ జరుగుతోంది. పశ్చిమ బెంగాల్లో ఎన్నికలకు కేవలం కేంద్ర ఉద్యోగులనే సూపర్వైజర్లుగా, పరిశీలకులుగా నియమించాలన్న ఎన్నికల కమిషన్ నిర్ణయాన్ని పరిశీలించేందుకు సుప్రీంకోర్టు నిరాకరించింది. 2027 జనగణనలో భాగంగా 6 రాష్ట్రాల్లో మొదటి విడతలో క్షేత్రస్థాయి వివరాల సేకరణ ప్రారంభమైంది. ఐపీఎల్ క్రికెట్లో ఈరోజు చెన్నైలో చెన్నై సూపర్ కింగ్స్, ముంబై ఇండియన్స్తో తలపడుతుంది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்கரெட் பஸ்டிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த மறுவாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு அல்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்கரெட் பஸ்டிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த மறுவாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் காணொலி வாயிலாக அக்கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 291 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணிக்கான அக்கட்சியின் முகவர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்கான கண்காணிப்பாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை தேர்தல் ஆணையம் நியமித்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு ஜாய் மால்யா பாக்சி அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து நெறிமுறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகத்தான் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை

0: தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான குறுந்தகவல் பெறப்பட்டால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பேரிடர் காலங்களில் கைபேசி மூலம் தகவல்களை வழங்குவதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். ஒடிஷாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய அவர் அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதன் காரணமாக ஒடிஷா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் கூறியுள்ளார். ஹரித்வாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பழங்குடியினரின் மேம்பாட்டில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். ஆந்திராவின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியில் இயங்கும் தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 இத்தகைய விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பும் அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவர குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அஜய் ராய் உடல்நலக் குறைவு காரணமாக லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 93.15% மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 86.80% உள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி 4 நாள் அரசுமுறை பயணமாக மியான்மர் புறப்பட்டுச் சென்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெலங்கானா அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகளிடம் அவர் இதனை தெரிவித்ததாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக இணைப்பது தொடர்பான செயல் திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் அவர்களிடம் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைமைதான் உரிய முடிவை மேற்கொள்ளும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான எந்தவொரு முடிவையும் காங்கிரஸ் தலைமைதான் மேற்கொள்ளும் என்று திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பது தொடர்பான இந்தியா நேபாளம் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் இன்று காத்மண்டுவில் நடைபெற்றது. பீகார் அரசின் நீர்வளத்துறை முதன்மை செயலர் திரு சந்தோஷ்குமார் மல் தலைமையிலான இந்திய குழுவினர் இதில் பங்கேற்றனர். முன்னதாக கடந்த 2 நாட்களாக இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுக்களில் இருதரப்பினருக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பாலம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். பந்தாலா பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய 3 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. ஒருவர் பலத்த காயத்துடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மேலியாவில் இன்று தொடங்குகிறது. 50 நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனுவில் இன்று தொடங்குகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்த 720 பேர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனிமேஷ் குஜூர், ராகுல் குமார், தமிழரசு செந்தில்குமார், தமன்னா உட்பட 21 பேர் இப்போட்டியின் 5 பிரிவுகளில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டில் மெல்லிசை. டி அமரசிகாமணி இயற்றிய பாடலுக்கு இசையமைத்துள்ளவர் பி விஸ்வநாதன். பாடல் ஒலிக்கிறது தீபன் சக்கரவர்த்தி டி கே கலா குரல்களில்.

அடுத்த இடம்பெறும் சங்கர் கணேஷ் இசையமைத்த பாடலை இயற்றியவர் தமிழ் அழகன். பாடல் ஒலிக்கிறது ஏ வி ரமணன், உமாரமணன் குரல்களில்.

0: ஸ்ரீபரமேஸ்வரன் கைலாசவாசியாய் கங்காதரனாய் சந்திரச்சூடனாய் காலகாலனாய் மிருத்யுஞ்சயனாய் தேவாதி தேவனாய் கைலாசத்தில் வசிப்பதாகவும் பார்வதியுடனும் ஸ்கந்தனுடனும் கணபதியுடனும் பரமானந்த பரிதனாய் இருப்பதாகவும் வேதங்கள் உபனிஷத்துக்களெல்லாம் அவனுடைய மகிமைகளை கூறுகின்றன. அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் பூலோகத்தில் சகலக்ஷேமத்தையும் கொடுப்பதற்காக சங்கராச்சாரியராக அவதரித்த சரித்திரத்தை வித்யாரண்யாதிகளான மகான்களெல்லாம் வர்ணிச்சிருக்காள். தேவர்களெல்லாம் கைலாசம் சென்று
1: ஸ்ருதேபி ததஜி ஸ்ரோத்ரே க்ரதுரித்யக்ஷரத்வயே
0: ரெண்டு எழுத்து யாராவது பேசினா பூலோகத்தில் எல்லாரும் காதை பொத்திக்கிறாள்னு சொன்னாலாம். அது என்ன நாள் கருத்து
1: ஸ்ரீபரமேஸ்வரன்
0: கைலாசவாசியாய் கங்காதரனாய் சந்திரச்சூடனாய் காலகாலனாய் மிருத்யுஞ்சயனாய் தேவாதி தேவனாய் கைலாசத்தில் வசிப்பதாகவும் பார்வதியுடனும் ஸ்கந்தனுடனும் கணபதியுடனும் பரமானந்த பரிதனாய் இருப்பதாகவும் வேதங்கள் உபனிஷத்துக்களெல்லாம் அவனுடைய மகிமைகளை கூறுகின்றன. அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் பூலோகத்தில் சகலக்ஷேமத்தையும் கொடுப்பதற்காக சங்கராச்சாரியராக அவதரித்த சரித்திரத்தை வித்யாரண்யாதிகளான மகான்களெல்லாம் வர்ணிச்சிருக்காள். தேவர்களெல்லாம் கைலாசம் சென்று
1: ஸ்ருதேபி ததஜி ஸ்ரோத்ரே க்ரதுரித்யக்ஷரத்வயே
0: ரெண்டு எழுத்து யாராவது பேசினா பூலோகத்தில் எல்லாரும் காதை பொத்திக்கிறாள்னு சொன்னாலாம். அது என்ன நாள் கிருத்துஹூ நாள். கிருத்துனா யாகம்னு அர்த்தம். யாகம்னு சொன்னால் காதை பொத்திக்கிறாள், யாகம் பண்ணப்படாதுங்கிறாள், அக்னியை ஹோமம் பண்ணப்படாதுங்கிறாள். அக்னியில் ஹோமம் பண்ணி கொடுக்குற ஹவிசத்தான் தேவர்களான நாங்கள்லாம் சாப்பிட்டு பூலோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்க முடியும். எங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் போய்விட்டது. சத்கர்மமே பூலோகத்தில் இல்லை. யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா பர்ஜன்யா அன்னசம்பவான்னு கீதாச்சாரியன். யஜ்ஞம் பண்ணினாத்தான் மழை பெய்யும், மழை பெய்ஞ்சாத்தான் அன்னசமிருத்தி உண்டாகும் சொல்லியிருக்காள். யஜ்ஞங்கிற சப்தமே காதால் காக்கப்படாதுன்னு காதை மூடறாள். நாங்கள் என்ன பண்ணுவோம்னு காட்டாள். அப்பொழுது பரமேஸ்வரன் கருணாசமுத்திரன் ஆசுதோஷணவன் ஒரு பில்வத்தை பக்தால் காட்டிவிட்டா உடனே அவன் உள்ளம் குளிர்ந்து போயிடும். ஒரு பில்வம் ஒரு உத்ருணி ஜலம் மந்திரம் தெரிஞ்சோ தெரியாமலோ பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டா அந்த குடும்பத்தை மறக்க மாட்டாள். அந்த குடும்பத்தை யமபயம் இல்லாமல் பண்ணி கைலாசம் அழிச்சுன்னு போயிடுவாள் கோட்டி குலத்தை. அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் தேவர்களெல்லாம் நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்ததும் நான் பூலோகத்தில் காலட்டியில சங்கராச்சாரியராக அவதாரம் பண்ணுறேன், கவலைப்படாதீங்கன்னு சொன்னாள். தேவர்களெல்லாம் பரம சந்தோஷத்துடன் புறப்பட்டு

வந்தார்கள். அப்பொழுது காலட்டியிலே சிவகுரு என்ற உத்தம நம்பூத்திரி பிராமணன், அவருடைய மனைவி ஆரியாம்பாள், அவளுக்கு குலதெய்வம் சாட்சாத் கோபாலன் கிருஷ்ணன். இன்றைய தினமும் காலட்டியில் போய் பார்த்தா ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கோவில் பரம மங்களமாய் வழங்குகிறது. அப்படிப்பட்ட சிவகுரு ஆரியாம்பாள் ரெண்டு பேர்களுக்கும் சந்ததி இல்லை. சந்ததி இல்லாததுனால மனது ரொம்ப ஒடிஞ்சு போய் தன் பத்னிகிட்ட சொன்னார், சிவகுரு குழந்தை இல்லாத ஜென்மா என்ன ஜென்மா, கிரகத்துல குழந்தை இல்லாத போனா அது வீட்டுக்கு அழகா, என்ன பண்றதுன்னு கண்கலங்கினார். நம்ம குடும்பத்துக்கு குலதெய்வம் பரமாத்மா கிருஷ்ணன், பரமேஸ்வரன் ஆராதிக்கவே இல்லை நம்ம குடும்பத்துல, சிவாபச்சாரம் இருக்கு என்று ஜோசியர்கள்லாம் சொல்லுகிறார்கள். அதனால வடக்குநாத சுவாமியே ரிஷபாச்சலேஸ்வர கஷேத்திரத்திலே பரமேஸ்வரனே மகாருத்ரம் அதிருத்ரத்தால் ஆராதிப்போம், புத்திரலாபம் உண்டாகும்னு அந்த அம்மா சொன்னாள். ஸ்திரீகளுக்கு ரொம்ப தர்மத்தில் நம்பிக்கை. இப்படி சொன்னதும் ரிஷபாச்சலேஸ்வர கஷேத்திரம் சென்று பரமேஸ்வரன் உபாசிச்சாள். அதிருத்ர மகாயாகங்கள்லாம் ஆகி வசோத்தாரையெல்லாம் பூர்த்தியானது. நமஸ்காரம் பண்ணினாள். நமஸ்கரிச்ச உடனே இந்த அம்மா நமஸ்காரம் பண்ணி எழுந்திருந்துட்டால் சிவகுரு நமஸ்காரம் பண்ணவர் எழுந்திருக்கல்ல, சொல்பம் மயக்கமா இருந்தது. உடனே நித்ரே சொப்னம், அந்த சொப்னத்துல பரமேஸ்வரன் விருத்தரூபியாய் விபூதி ருத்ராட்சத்துடன் சாம்பா சிவா மத்தியாத்மேஷா மகாலிங்கான்னு பகவான் நாமாவை சொல்லிண்டு விருஷபாச்சலேஸ்வர கஷேத்திரத்திலே நமஸ்காரம் பண்ணின சிவகுருக்கு சொப்னத்துல தரிசனம். உடனே சிவகுரு சரணத்தை பிடிச்சு நமஸ்காரம் பண்ணினாள். எதற்காக தவம் பண்ற, எதற்காக நீ அதிருத்ரம் பண்ணினே, என்ன வேண்டும்னு காட்டாள். அந்த கழவர் பரமேஸ்வரனே விருத்தரூபியாக வந்து காட்டாள். அப்பொழுது சொன்னாள், புத்திரார்த்தித்தேதி வச்சனம் ச ஜகாத விப்ரஹ, ஒரு புத்திரலாபம் வேண்டும், பிள்ளைக்குழந்தை வேண்டும் என்று காட்டாள். அப்பொழுது பரமேஸ்வரன் விருத்தரூபியான அந்த உத்தமர் 100 பிள்ளைகள் பரம அஷடுகளாய், 100 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வேண்டுமா, அல்லது 8 வயதிலே மகாபுத்திமானான ஒரு புத்திரன் வேண்டுமா, அப்படிப்பட்ட புத்திரனா இருந்தா அவனுக்கு 8 வயசுதான் ஆயுசு, எது வேண்டும்னு காட்டாள். வயது காலத்துல இந்த ரெண்டும் கஷ்டம், அதனால என்ன சொல்றதுன்னு புரியல. அதற்குள்ள ஆரிய அம்மாள் எழுப்பி விட்டாள், சிவகுருவே ஆஹா நீ பாதியில எழுப்பி விட்டியே, பரமேஸ்வரனே சொப்னத்துல வந்து கேட்டாளே, 100 வயது உள்ள பிள்ளைகள்ல 100 பிள்ளைகள் அசடான பிள்ளைகள் வேண்டுமா, மகாபுத்திமானான புள்ளே 8 வயது ஆயுசு உள்ள புள்ள வேண்டுமான்னு கேட்டாள். நான் எதை சொல்வது என்று புரியாத சமயத்தில் நீ எழுப்பி விட்டியே நாள். அப்பொழுது ஆரியாம்பாள் சொன்னாலாம், தூங்கும் பொழுது எழுப்பி சொன்ன பரமேஸ்வரன் விழித்துக் கொண்ட பிறகு சொல்ல மாட்டார்களா, நீங்கள் ஏன் 8 வயதா இருந்தாலும் புத்திமானான குழந்தை வேண்டும்னு கேட்கப்படாதான் நாள். உடனே ஆகாசத்தில் அசரீரியாய் பரமேஸ்வரன் நானே புத்திரனா வரேன் என்றாள். ஆரியாம்பாள் கர்ப்பதாரணம், மங்களமான லக்னம், பஞ்சமி திதி ஆர்திரே வைசாக பஞ்சமி, திருவாதிர நட்சத்திரமா ஆர்திரே என்று சொல்வது. ஆர்திரா நட்சத்திரகம் ருத்ரோ தேவதா, நட்சத்திரங்கள்ல ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திரு சேர்க்கிறது, ஓணம் திருவோணம் ஆர்திரே திருவாதிரை. இந்த திரு சேர்க்கிறது இந்த பரமேஸ்வரனுடைய நட்சத்திரத்துக்கும் நாராயணனுடைய நட்சத்திரத்துக்கும் தான் சேர்க்கிறது. அது பரமேஸ்வரனை தேவதையாவுடைய நட்சத்திரம். அப்படிப்பட்ட நட்சத்திரம் பஞ்சமி, பரம மங்களமான தினம். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அம்மாள் பிரசவிச்சாள் ஆரியாம்பாள் திவ்யமான குழந்தையை. அந்த சமயம் தங்க தாரா பாத்திரத்தில் க்ஷீரத்தை மகாலிங்கத்தினுடைய சிரஸ்ல நம சங்கராய ஜமயஸ்கராய என்ற ஸ்ரீருத்ரன் சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காள். நம சங்கராயான்னு சொல்ற போது ஓடி வந்து உங்களுக்கு பிள்ளை குழந்தை பிறந்திருக்குன்னு நானா, அதனால என் குழந்தைக்கு சங்கரன் பேர் வச்சுட்டேன்னு சொன்னாள். உடனே பரம சந்தோஷம், யதிஷ்டமா தானங்கள்லாம் பண்ணினாள், ஜாதகர்ம நாமகரணங்கள்லாம் பண்ணினாள். குழந்தைக்கு 2 வயது ஆவதற்குள்ளே சகல புராணங்களும் ஸ்மிருதிகளும் குழந்தைக்கு 100 ஆயிடுதான். பிதாவான சிவகுரு படிப்பதை கேட்டு கேட்டு குழந்தை உடனே சொல்லுமாம். 2 வயது மட்டும்தான் சிவகுருக்கு குழந்தையோட இருக்க முடியாத பாக்கியம் கிடைச்சது. அவர் கைலாசத்தை அடைஞ்சுட்டார். ஆரியாம்பாள் குழந்தையை ரட்சிச்சுட்டு இருந்தாள். 5வது வயசுல உபநயனம் பண்ணி குருகுலத்துக்கு அனுப்பிச்சாள் வேதசாஸ்திரங்களை அபியசிக்கணும்னு. அங்க போய் வேதசாஸ்திராத்தியனம் பண்ணும் பொழுது ஒரு ஏழை குடும்பத்துக்கு மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் விழும்படியாக ஆச்சாரியாள் பரமேஸ்வரனேனா வந்திருக்காள் சங்கரா. அப்படிப்பட்ட சங்கரன் அனுகிரகம் பண்ணினாள். ஏகாதசி சுத்தோபவாசம் இருந்து துவாதசி என்ற இதனும் உபனிஷத்தை சொல்லிக்கொண்டு ஆச்சாரியாள் 7 வயசு குழந்தை பிட்சைக்கு போனாள் ஒரு ஏழை வீட்டுக்கு. அங்க போன உடனே அந்த அம்மா வந்து பரம ஏழை, அவ பர்த்தா ஸ்நானத்துக்கு போயிருக்க

ஒரு முன்சூர்த்தி வாங்கிட்டு வந்து அட்சத்தை வந்து சமையல் பண்ணி ஆகாரம் ஆகணும். ஆச்சாரியாவை பார்த்தால் இந்த தேஜஸையும் அந்த வேத மந்திரம் உச்சரிக்கிற அழகையும் பார்த்து, ஆஹாஹா, இன்னைக்கு துவாதசி, இந்த குழந்தைய நம்ம மாத்திரையே இந்த பிரம்மச்சாரிய துவாதசி பாரணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்க முடியாத ஏழையா போயிட்டோமேன்னு வீட்டில் ஏதாவது இருக்கோ இருக்கோன்னு தேடினாள். ஒன்றும் கிடைக்கல. தன்னுடைய பர்த்தா துவாதசிக்காக

மகாலட்சுமி கட்டாட்சத்தை போடணும்னு நினைச்சாலேயானா அதற்கு முன்னமேயே அஷ்டலட்சுமி அந்த குடும்பத்தில் போய் நிற்குமாம். அப்படிப்பட்ட மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் பண்ணதே ஆகாசத்தில் இருந்து ஒரு துளசியோ ஒரு பில்வத்தையோ என் சரணத்திலே ஸ்ரீகாமாலா இந்த தம்பதிகள் பூஜை பண்ணதில்லையே, நான் என்ன பண்ணுவேன், என்னமா அவளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன்னு கேட்டாள். அப்பொழுது ஆச்சாரியாள் மகாலட்சுமி பார்த்து சொன்னாள், அதெல்லாம் பழங்கணக்கு எனக்கு தெரியாது. கைலாசத்திலிருந்து பரமேஸ்வரனான நான் பூலோகத்திலே மானுஷமான அவதாரம் பண்ணி பிரம்மச்சரிய விரதத்தோடு ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி பாரண பண்ணாமல் இந்த வீட்டில் பிட்சைக்கு வந்தேன். ஒரு நெல்லிக்கனியை போட்டிருக்காள் அந்த அம்மா, இதற்கு என்ன கொடுக்கலாமோ அதை கொடுங்கன்னாள். உடனே தங்க நெல்லிக்கனியாகவே வீடு முழுக்க மழையாக கொட்டிவிட்டாள் மகாலட்சுமி. அதனாலதான் இது கனகாமல கஸ்தவம் என்று பெயர். அப்படி பால்யத்திலே ஆச்சாரியால் இப்படி ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு பரமானுகிரகம் பண்ணி குருகுலத்தில் வசிச்சு விட்டு ஒரு வருஷ காலம் மகாலட்சுமி கட்டாட்சத்தை போடணும்னு நினைச்சாலேயானா அதற்கு முன்னமேயே அஷ்டலட்சுமி அந்த குடும்பத்தில் போய் நிற்குமாம். அப்படிப்பட்ட மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் பண்ணதே ஆகாசத்தில் இருந்து ஒரு துளசியோ ஒரு பில்வத்தையோ என் சரணத்திலே ஸ்ரீகாமாலா இந்த தம்பதிகள் பூஜை பண்ணதில்லையே, நான் என்ன பண்ணுவேன், என்னமா அவளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன்னு கேட்டாள். அப்பொழுது ஆச்சாரியாள் மகாலட்சுமி பார்த்து சொன்னாள், அதெல்லாம் பழங்கணக்கு எனக்கு தெரியாது. கைலாசத்திலிருந்து பரமேஸ்வரனான நான் பூலோகத்திலே மானுஷமான அவதாரம் பண்ணி பிரம்மச்சரிய விரதத்தோடு ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி பாரண பண்ணாமல் இந்த வீட்டில் பிட்சைக்கு வந்தேன். ஒரு நெல்லிக்கனியை போட்டிருக்காள் அந்த அம்மா, இதற்கு என்ன கொடுக்கலாமோ அதை கொடுங்கன்னாள். உடனே தங்க நெல்லிக்கனியாகவே வீடு முழுக்க மழையாக கொட்டிவிட்டாள் மகாலட்சுமி. அதனாலதான் இது கனகாமல கஸ்தவம் என்று பெயர். அப்படி பால்யத்திலே ஆச்சாரியால் இப்படி ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு பரமானுகிரகம் பண்ணி குருகுலத்தில் வசிச்சு விட்டு ஒரு வருஷ காலம் இன்னும் ஆயுசு 8 வயசு தானே, ஒரு வருஷ காலம் அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு காலட்டியில் போய் அம்மாவுக்கு சுசுரூஷம் பண்ணிட்டு இருந்தாள். 8வது வயது பூர்த்தியாகிற தினம் விடியற் காலம் 4 மணிக்கு அம்மாவுக்கு 105 டிகிரி ஜுரம். பக்கத்தில் குழந்தை படுத்துட்டு இருக்கிறவாள், அம்மா என்ன ஜுரம்னு கேட்டாள். அப்பா திடீரென ஜுரம் வந்து விட்டது, ஆனாலும் நான் ஸ்நானம் பண்ணாமல் இருக்க மாட்டேன், பூர்ணாநதியிலிருந்து வேலைக்காரால தீர்த்தம் கொண்டு வர சொல்லி வெந்நீர் போட்டு எனக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கணும்னாள். அம்மா உங்களுக்கு வேலைக்காரால ஜலம் கொண்டு வருது, நான் கொண்டு வரேன்னு ஆச்சாரியால் தானே வள்ளிக்கூடத்தை எடுத்து பரப்பிட்டாள். அப்பா இருட்டா இருக்கேன்னாள், நான் வேலைக்காரால கூட அழைத்து போறேன் என்று சொல்லி வாசல்ல போனாள். இவா கிரகத்திலிருந்து 3 மைலுக்கு அப்பால் இருக்கு பூர்ணாநதி. ஆச்சாரியாளுக்கு என்ன தோணித்தது, இன்றைய தினம் நாம் சன்னியாசம் பண்ணிட்டு அம்மா விட்டுட்டு போறோம், அவளுக்கு நதியில ஸ்நானம் பண்ணலேங்கிற குறை வேண்டாம், அதை பூர்த்தி பண்ணி வச்சு விட வேண்டும் என்று நினைச்சு யோக மகிமையினாலே 3 மைலுக்கு அப்பால் இருக்கும் நதியை தன் வாயலில் ஓடி வரும்படி பண்ணினாள். பண்ணிவிட்டு அம்மா அம்மா நாள் என்ன நாள், உங்களுடைய புண்ணியம் அந்த மகாநதி நம்ம மாத்து வாசல்ல வந்துவிட்டுனாள். இது நிஜமானு கேட்டாள். அம்மா நான் குருகுலத்துக்கு போவதற்கு முன்னமேயே பொய் சொல்வதில்லையே, ஆச்சாரியனிடம் போற பிறகு நான் பொய் சொல்லுவேனா, இங்க வந்து பாருங்கள் நாள். அம்மா பார்த்தாள், அம்மாவுக்கு ஜுரம் தேவலையா போயிட்டு அந்த நதியை பார்த்ததே. உடனே இறங்கி ஸ்நானம் பண்ணினாள், குழந்தை கூட இருந்து ஸ்நானம் பண்ணி வச்சு தலை சூட்டி அம்மாவை கரையில உட்காந்து வச்சாள். ஏனென்றால் ஒரே பிள்ளை குழந்தையை மட்டும் பெத்த தாய்க்கு வயது முதிர்ந்த காலத்துல தம் புள்ள சுசுரூஷம் பண்ணினா பெண் போல தோணுவான், பக்கத்து வீட்டு ஸ்திரீகள் சுசுரூஷம் பண்ணினா கூட வெட்கமாக இருக்கும். ஆச்சாரியால் சுசுரூஷம் பண்ணி கரையில உட்காந்து வச்சு விபூதி ருத்ராட்சத்தை போட்டுவிட்டு ஆச்சாரியால் தான் அகமர்ஷணங்கள்லாம் சொல்லி ஸ்நானம் பண்ணினாள். அந்த சமயத்தில் ஒரு முதல காலை பிடிச்சு விடுத்து, அம்மா முதல காலை பிடிச்சு விடுத்துன்னு சொன்னாள். உடனே அம்மா கத்தினாள், காலட்டியில ஆயிரக்கணக்கான குடும்பம் ஆச்சாரியாளுக்கு பங்காளிகள் ஞாதிகள் எல்லாரும் ஓடி வந்தாள். கரையில நின்று எல்லாரும் என்ன சொல்றான்னாள், குட்டி வலிங்கிறானா, உடனே என்ன பலமா விழுங்குறானா, கரையில் நின்று உத்தராது ஜலத்துல இறங்க மாட்டேங்கிறாளா. எல்லாம் அவரவர்களுக்கு தங்களுடைய உயிர் தான் பெருசு. குழந்தை தவிக்கிறது. உடனே 12 மணி ஆச்சு. ஞாதிகள்லாம் சொன்னால் முதல முழங்கால் மட்டும் பிடித்து விட்டது, இனி குழந்தைய விடாது, நல்ல குழந்தை நம்ம ஊருக்கு பாக்கியம் இல்லை, இனி தீட்டு வந்துவிடும், நாம எல்லாம் ஆகாரம் பண்ணுவோம்னு சாப்பிட போட்டா எல்லாரும். அப்பொழுதுதான் ஆச்சாரியால் சொன்னாளா, அம்மா பங்காளி ஞாத்தின்னு சொன்னே, பகவானை தவிர வேறு யாராவது ரட்சிப்பாளா இப்பொழுதாவது அம்மா தெரியுதான் நாள். அப்பா நன்னா புரியுது, நான் என்ன பண்ணுவேன் நாள். அப்பொழுது அம்மா சொன்னாளாம், பரமேஸ்வரனை பார்த்து கதறினாள், ஹே பரமேஸ்வரா கங்காதரா, உன்னை உபாசிச்சு ஒரு குழந்தை பறக்கிறது

அந்த குழந்தை மறிக்கிறது, நான் உயிரோடு இருக்கிறதான்னு அழுதாளாம். இப்படி கதறிப்பிட்டு தான் ஜலத்தில் இறங்குறேன்னு ஓடி வந்தாள். அப்பொழுது ஆச்சாரியால் சொன்னாள், அம்மா நீங்களும் ஜலத்தில் வந்தால் உங்களையும் முதல்ல சாப்பிடுமே தவிர்த்து என்ன விடாது. இப்பொழுது நீங்கள் கரையில் இருந்தால் என்ன ஒரு கால் சாப்பிட்டா நான் துர்மரணமாக போன தோஷத்துக்கு நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள் பண்ணுவீர்கள். அதுவும் இல்லாமல் போடும் நாள் அம்மாவுக்கு பரலோகத்தில் நம்பிக்கை. கரையில் இருந்தே கதறினாள், அம்மா வலி பொறுக்கலையே நாள் குழந்தை. அப்பொழுது அப்பா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒன்றும் புரியலையே நாள். ஆச்சாரியால் சொன்னாலாம், தத்விஜீயன் ஜென்மா, பிரம்மச்சரியத்திலிருந்து வேறு ஜென்மாவாக சொல்லப்பட்டிருக்கு சந்யாசத்தை. சந்யாச மந்திரத்தை பரிசோச்சாரணம் மட்டும், கடைசி மந்திரத்தை மட்டும் சொன்னா போறும், ஒரு கால் முதல விட்டாலும் விட்டுவிடும் நாள். மனசா வாச்சா சன்னியசெய்துன்னு சொல்லியிருக்கு, அப்படி பண்ணினா விட்டுவிடும் நாள். என் அப்பா ஏண்டா இத்தனை நாள் சொல்லலே இதேன்னு காட்டாள். அம்மா நான் சன்னியாசம் பண்ணிவிட்டா துறவியா போயிடுவேனே, அதற்கு பின்பு உங்களோட சேர்ந்து வீட்டில் இருக்க முடியாதே, நான் வேறு ஊருக்கல்லவா போகணும் நாள். என் கண்காணாம எங்கேயாவது நீ நன்னா இருந்து போரும் உயிரோடே நின்றாள். உடனே ஆச்சாரியால் மந்திரத்தை சொல்லிவிட்டாள், என்னை கண்டு இனி உத்தரவும் பயப்படக்கூடாது. அபயம் மத்த சுவாகா, இதான் மந்திரம், கடைசி மந்திரம் முதல்ல விட்டுடுத்து. கரையில வந்து அம்மாவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினாள். நமஸ்காரம் பண்ணலாமான்னா ஸ்காந்தத்திலே அம்மாவை மட்டும் பண்ணணும்னுட்டாள். உலகம் முழுக்க சன்னியாசியை நமஸ்காரம் பண்ணணும். அப்படிப்பட்ட சன்னியாசி அம்மா இந்த ஊருக்கு வந்திருக்காள்னா எந்த வீட்டுல இருக்காள்னு தேடி போய் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கான். பண்ணின உடனே கட்டி அணைச்சாள். என் அப்பா சாப்பிடவாடா ஆத்துக்குன்னாள். அம்மா நான் இனி ஆத்துக்குள்ள நுழையப்படாதே, சன்னியாசியாச்சேன்னாள். நன்னா இருக்கு, எனக்கு ஒரே குழந்தை தானே நீன்னாள். நீங்க தானே அம்மா சொன்னேள் சன்னியாசம் பண்ணிக்க சொல்லியிருந்தாள், முதல விடுறதுக்காக தான் சொன்னேன்னாள். அம்மா நீங்கள் இப்படி சொல்லலாமா, சாஸ்திரத்தை நம்பினவாள்னு சொல்லி ஆச்சாரியால் கேட்டதும், எனக்கு ஒரு குழந்தையாச்சே, பரலோகத்துக்கு உன் கையால் எனக்கு சத்கதி கிடைக்கும்னு நினைச்சேனே, நான் என்ன பண்ணுவேன்னு அலறினாள். அப்பொழுது அம்மா நீங்க பயப்படாதீங்கோ, சொத்தெல்லாம் பங்காளிகளுக்கு எழுதி வைத்து விட்டு போறேன். உங்களுக்கு கடைசி காலத்துல உடம்பு அசௌகரியமா போச்சேயானா அப்பொழுது அவர்கள் ஆகாராதிகள்லாம் கொண்டு கொடுத்து ரட்சிக்க சொல்றேன். நீங்கள் மறிச்சா ஞாதிகளை உங்களுக்கு சம்ஸ்காரம் பண்ண சொல்றேன்னு சொன்னாள். அப்பொழுது அம்மா கையை பிடிச்சுன்னு கதறினாள், எனக்கு கடைசி காலத்துல கஷ்டம் வந்தபொழுது ஆகாரம் வேண்டாம் பட்டினி இருக்கேன், உன் கையால் தான் எனக்கு சம்ஸ்காரம் பண்ணணும், அக்னி பிரதானம் பண்ணணும்னு அழுதாள். ஆச்சாரியால் ஆஹார்னு ஒப்புத்துக்கின்றாள். அப்பொழுது அம்மா கேட்டாள், நான் எங்க உனக்கு லெட்டர் எழுதுவேன், துறவிக்கு விலாசம் எழுதுனாள். அம்மா நீங்க விலாசம் தெரிய வேண்டாம், நீங்க ஸ்மரியுங்கள், சங்கரான்னு வந்து குதிக்கிறேன். பிரஜ்ஞ தவறி போய் நீங்க நினைச்சா கூட, நினைச்ச உடனே பிரஜ்ஞ தவறி போயிட்டா கூட நான் வந்து விடுறேன்னு ஆளாம். நடு பகல்லையோ நடு நிஷிலையோ நான் பிரணவஜபம் பண்ணும் பொழுதோ ஸ்நானம் பண்ணும் பொழுதோ வஸ்திரதாரணம் பண்ணி கொள்ளும் பொழுதோ அம்மா நீங்க நினைச்சால் வந்து குதிக்கிறேன்னு கையில் அடிச்சு கொடுத்தாள். அப்பொழுது அம்மா என்னப்பனி நீ சொன்னபடி நடப்பேன் நிச்சயம் சொல்லிவிட்டு குழந்தை பரப்படுற பொழுது கண்ணால ஜலம் விட்டு கதறி, அப்பா நான் இது பர்யந்தம் உன் பசி தெரிஞ்சு ஆகாரம் போட்டேனே, இனி உனக்கு காலாகாலத்தில் யாரு ஆகாரம் போடுவாள்னு அழுதாளா. அப்பொழுது ஆச்சாரியால் சொன்னாள், அம்மா இது பர்யந்தம் கர்மவசமாய் எனக்கு நீ ஒரு தாய் இருந்து என் பசியை கவனிச்சேன், எந்த உபனிஷத்து என்னை சன்னியாசம் பண்ணிக்கோன்னு சொல்லித்ததோ அந்த உபனிஷத்து என்ன பண்ணிவிட்டு தெரியுமா, இனி எனக்கு பிக்ஷ போடும் பெண்களெல்லாம் தாயம்மான்னு சொன்னாளாம். பிக்ஷாப்பிரதா மாதரா, யாராவது எனக்கு அன்னம் போட போறாளோ பிக்ஷை போட போறாளோ அவள்லாம் எனக்கு தாயம்மா. எத்தனை தாய்களை உண்டு பண்ணிவிட்டு தெரியுமா உபநிஷத்து என்று சொல்லி ஆச்சாரியால் பரபர பொழுது காலில் விழுந்து அம்மாவை பார்த்து ஒரே ஒரு பிரார்த்தனை பிரார்த்தித்தாள், அம்மா குழந்தை விதவையான என்னை கை விட்டுட்டு சன்னியாசியா போட்டான்னு நீங்க அழுதையிலையானா என் சன்னியாசம் மண்ணா போயிடும், எனக்கு நரகத்தை கொடுக்கும்.

மங்களமா பகவன் நாமா வாக்குல வரணும்னா பரம புண்ணியம் இருந்தா தான் வரும், இல்லாமலாம் வராது. இந்த கோவிந்த நாமாவே அவ ரொம்ப ஜபிப்பாள், அதனால அவளுக்கு கோவிந்த யோகீந்திராள்னு பேரு. அதுக்காகத்தான் ஆச்சாரியாள் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு திருப்திகரமான நாமான்னு பஜகோவிந்தம் பண்ணினாள். கோவிந்த நாமா அத்தனை வசத்தி பகவன் நாமா அப்படி பஜகோவிந்தம் பண்ணினாள். சத்குரு போய் அண்டி சன்னியாசத்தை யசோக்தமா சுவீகரிச்சுக்கிண்டு அங்கிருந்து ஆச்சாரியாள் பரப்பிட்டு சஞ்சாரம் பண்ற பொழுது பாஷ்யங்கள் எல்லாம் எழுதினாள். கீதா பாஷ்யம் எழுதினாள், பிரம்மசூத்திர பாஷ்யம் எழுதினாள், உபனிஷத் பாஷ்யங்கள்லாம் எழுதினாள். பரமாத்மா ஒண்டிதான் துக்கத்தை போக்குவன், ஆனந்தத்தை கொடுக்கிறவன். விஷயங்களெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்காது, விஷயங்களெல்லாம் மேல மேல துக்கத்தை கொடுக்கும். பரமாத்ம ஸ்வரூபத்தை அடைஞ்ச பிறகு இன்னொன்னு வேணும்னு தோணாது. அப்படிப்பட்ட பரமாத்ம ஸ்வரூபத்தை அடைஞ்ச மகான்களை பார்த்தா தெரியும்னு பாஹ்யானந்த சாதனரஹிதாபி பிரம்மணா நிரீகா நிரீஷனாக சானந்தா திருஷ்யந்தே லோகே பிரம்மைவ ரசஸ்தேஷாம் நாள் உபனிஷத் பாஷ்யத்திலே ஆச்சாரியா பத்னி இல்லே, புள்ளை இல்லே, வீடு இல்லே, வாசல் இல்லே, மேரு குகையில் உட்கார்ந்துருக்காள், கௌபீனம் இல்லே, வஸ்திரம் இல்லே, கட்டிசூத்திரம் இல்லே, மழை கொட்டுறது, பாம்பு மேல ஓடுறது, வெயில் அடிக்கிறது, சிரிச்சுட்டு இருக்கா. இதுக்கு சானந்தா திருஷ்யந்தே லோகே, இதுக்கு என்ன காரணம் நாள் பிரம்மைவ ரசஸ்தேஷம். பரமானந்த கனபூதனான பரமாத்மா ஹிருதயத்துல எப்போதும் தெரிஞ்சுட்டு இருக்கானாம், சிரிச்சு உட்காண்டிருக்காளாம் மகான்கள். அதனால ஆத்தியந்திகமான துக்கம் போய் பரமானந்தத்தை கொடுக்கிறவன் சாட்சாத் பரமாத்மா தான் என்பதை உபனிஷத் பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம், கீதா பாஷ்யம் முதலிய கிரந்தங்கள்ல வாரி அரைச்சு ஆச்சாரியாள் பிரஷ்னோத்தர ரத்னவாலிக்கேன்னு சிஷ்யன் 181 கேள்வி கேட்டான். ஆச்சாரியாள் 181 பதில் சொன்னாள், உடனே உடனே சொன்னாள். சாரம் மட்டும் எது மனதை துன்புறுத்தும்னு கேட்டான். ரகசியமா பண்ணின பாபம்னு சொன்னாள். ஒரு குழந்தை கழுத்தில் இருக்கிற நகையை கட்டி கொண்டு போவதற்காக குழந்தையை கணத்தை தள்ளிவிட்டு நகையை கொண்டு போயிடுவன், குழந்தையை கொண்டுவிட்டு அந்த நகையை விட்டு வீடு கட்டுவன், கல்யாணம் பண்ணுவன். அப்பொழுதெல்லாம் மனசை உறுத்துவான், ஆஹாஹா ஒரு குழந்தையை கொன்னு கொண்டு வந்த பணம் தானே, பணம் தானே, ரகசியமா பண்ணின பாபம் மனசை போட்டு உறுத்துவான். நினைக்கணும் என்று சிஷ்யன் காட்டான். பத்னியை பத்தியா, பொருளை பத்தியா, பதவியை பத்தியா, அதெல்லாம் நீ நினைக்காமலே தானா நினைப்பு வரும், உன்றத்தான் நீ நினைப்பு வரும்படியாக செய்து கொள்ளும் நாள் என்ன. பகவானுடைய சரணத்தை, கங்கா ஜனகமான சரணத்தை எப்பொழுதும் ஹிருதய கமலத்துல தியானம் பண்ணணும்னா திவ்ய சந்தனம், குங்குமம், துளசி, புஷ்பம், வில்வம், இதனால அர்ச்சிதமான பகவத் சரணத்தை ஹிருதய கமலத்துல எப்போதும் பார்க்கணும்னு சொன்னாள். சாதுக்கள் இருக்கிற இடத்துல வசிக்கணும், அப்படி சாதுக்கள் இல்லைன்னா அந்த ஊர்ல இருக்கிற வீட்டை வித்துவிட்டு காசியில போய் வசிக்கணும். பாபம் மனசை போட்டு உறுத்துமா. நினைக்கணும் என்று சிஷ்யன் காட்டான். பத்னியை பத்தியா, பொருளை பத்தியா, பதவியை பத்தியா, அதெல்லாம் நீ நினைக்காமலே தானா நினைப்பு வரும், உன்றத்தான் நீ நினைப்பு வரும்படியாக செய்து கொள்ளும் நாள் என்ன. பகவானுடைய சரணத்தை, கங்கா ஜனகமான சரணத்தை எப்பொழுதும் ஹிருதய கமலத்துல தியானம் பண்ணணும்னா திவ்ய சந்தனம், குங்குமம், துளசி, புஷ்பம், வில்வம், இதனால அர்ச்சிதமான பகவத் சரணத்தை ஹிருதய கமலத்துல எப்போதும் பார்க்கணும்னு சொன்னாள். சாதுக்கள் இருக்கிற இடத்துல வசிக்கணும், அப்படி சாதுக்கள் இல்லைன்னா அந்த ஊர்ல இருக்கிற வீட்டை வித்துவிட்டு காசியில போய் வசிக்கணும். சஜ்ஜனி கட்டே தவா காஷ்யம் கஸ்யைஸ்வர்யம், யாருக்கு ஐஸ்வர்யம் பூர்ணமா இருக்கும் நாள். யஹா சங்கரமாடாதே பக்த்யா, யாரு சிவபூஜை பக்தியோட பண்றாளோ அந்த அஷ்டைஸ்வர்யம் அந்த குடும்பத்துல இருக்கும் நாள். எந்த குடும்பத்துல தர்மமானது அக்ஷய வட்டவருஷம் போல வேர் அருந்து போட்டா கூட அப்படியே அந்த விழுது தொங்கி அதுல இருந்து ஒரு வேர் கிளம்பி மரம் அப்படியே பிடிச்சு நிற்பது போல எந்த குடும்பத்தை ரட்சிச்சுட்டு இருக்கும், புள்ளை பேரன் எல்லாரையும் பாதுகாத்துட்டு இருக்கும் என்று கேட்டாள். கஹா அக்ஷய வட்டவருஷ்யாது விதிவது சத்பாத்ர தத்த தானம் யது, நல்ல சத்பாத்திரத்துல பண்ணின தானம் அக்ஷய வட்டவருஷம் மாதிரி இருக்குமா, வெயில போய் பார்த்தா தெரியும் வேறெல்லாம் போயிட்டு விழுது பிடிச்சுட்டு இருக்கு. அது மாதிரி அந்த குடும்பத்துல அப்படியே தொட்டுக்கொண்டே வருமா குழந்தைகள் எல்லாம் அந்த ஐஸ்வர்யம். சாதுக்கூடத்துல பண்ண தானம் என்னைக்கும் ரட்சிக்குமா. எது தீட்டுனா என்ன கிமி ஹாசௌச்சம்னு கேட்டான் சிஷ்யம். எது தீட்டுன்னு கேட்டான், இந்த பத்துனா எட்டுனா வருது இதெல்லாம் தீட்டு இல்ல. கடன் வாங்குறானே அதான் தீட்டுனாள், கடன் தான் தீட்டு, அந்த தீட்டு உதவாதுன்னு. இப்படி எதை வரும்பனே ஸ்மரிக்கணும்னு கேட்டாள்.

எப்பொழுதும் நினைக்கணும்னு கேட்டான் சிஷ்யன். ஹரிநாம சதா தேயம், ஹரிநாம சதான்னு பகவன் நாமாருக்கே அந்த நாமாவை எப்பொழுதும் ஸ்மரிக்கணுமா? பகவன் நாமாவை ஸ்மரிச்சா ஒரு விதமான துரிதம் இருக்காதங்க. நாமா அத்தனை வசத்தி. இப்படி ஆச்சாரியால் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகைன்னு 181 கேள்வி 181 பதில் சொல்லியிருக்காள். அதே மாதிரி பிரபோத சுதாகரம் சொல்லியிருக்காள். தன்னுடைய ஆசிரமத்துக்கு தகுந்தபடி முடிஞ்ச அளவு தர்மத்தை அனுஷ்டிச்சு கோபாலனுடைய பிம்பத்தை வச்சு பூஜை பண்ணணும். ஷோடசோபச்சார பூஜை பண்ணணும். பூஜை பண்ணுவது மட்டும் போராது, நல்ல கிருஷ்ண பக்தால போய் அண்டி அவளிடத்துல பகவத்குணம் காக்கணும். பகவத்குணம் காக்கிற பொழுது ஒரு தினம் கேட்க முடியாமல் போயிட்டுதையானா கிருஷ்ண கதாவியோகே வியர்த்தம் கதமாயுரிதி சிந்தா. ஒரு நாள் கதை காக்காம போயிட்டுதே கோபால சரித்திரம் மங்கள சரித்திரம் கல்யாணத்தை கொடுக்குமேனு மனசு உருகணும் நாள். இப்படி ஆச்சாரியால் பல கிரந்தங்கள் விஷ்ணு சாஸ்திர பாஷ்யம் முதலியவர்கள் எல்லாம் பண்ணினாள். இப்படி பண்ணிட்டு அப்படி அட்டனம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது ஸ்ரீவலின்னு ஒரு கிராமம், அந்த ஊருக்கு போனாள். இவா வந்ததே மடத்துல எல்லாரும் அந்த கிராமத்தாரெல்லாம் தரிசனத்துக்கு வந்தாள். பிரபாகரன் ஒரு பிராமணன், அவருக்கு ஒரே புள்ளே, அது அஷடு ஊமே பைத்தியம். அந்த புள்ளை அழிச்சிருந்து பத்னியோட வந்தார். எல்லாரும் சொன்னாள் பெரிய வாழ்க்கை அழிச்சுட்டு போகாதையும் எச்சல கச்சல துப்புன்னு சொன்னாள். காலில் போய் நமஸ்காரம் பண்ணுதுன்னு சொன்னார் அந்த பிரபாகரன். அந்த பையன் பண்ண மாட்டேன்னா சரணத்தை முடிச்சு நமஸ்காரம் பண்ணினாள். பைத்தியமா இருக்கு போல இருக்கு அந்த குழந்தை, பைத்தியம் போல இருக்கு, காலை பிடிச்சுன்னு எழுந்திருக்க மாட்டேங்கிறது. உடனே ஆச்சாரியால் குழந்தைக்கு என்னன்னு காட்டாள். அப்பொழுது சொன்னாள்

0: மனசாட்சி குழந்தைக்கு அருவே இல்லை, பேசவே இல்லை, ஒரு அக்ஷரமும் தெரியலேன்னு சொன்னாள். ஊழல் போட்டிருக்கேன்னாள். அஜீகரன் சோபனையன் கதஞ்சிது மூகோபநயனம் பண்ணினே, ஊமைக்கு உபநயனம் எப்படி பண்ணுவதோ அப்படி பாலில் காயத்ரி எழுதி கொடுத்தேன் என்று சொல்லி அழுது.
1: புந்தே கதா சின்ன துஜாது புந்தே ஸ்வேச்சா விஹாரி நகரோதி சோப்தம்.
0: இஷ்டப்பட்டா சாப்பிடுவோம், இல்லைன்னா இல்லை. ஊர் குழந்தைகள் எல்லாம் விளையாடவான்னு கூப்பிடும்,

குழந்தைகள் எல்லாம் விளையாடவா என அழைக்கும். இவன் வரமாட்டான், எல்லாரும் அடிப்பாள், முதுகெல்லாம் வீங்கும், ரத்தம் கொட்டும், பதிலுக்கு அடிப்பதும் இல்லை, கோபம் கொள்வதும் இல்லை, இப்படி ஒரு குழந்தையை பெற்றுவிடும் பாபத்தினாலேன்னு அழுதாள். குழந்தைக்கு என்ன பேருன்னு ஆச்சாரியால் கேட்டாள். ஜடன்னு எல்லாரும் கூப்பிடுறாள், நாங்களும் ஜடம்னு சொல்றோம். நாள் ஹே ஜடான்னு கூப்பிட்டாள். அந்த குழந்தை விழுந்திருந்து நாஹம் ஜடஹா கிந்து ஜட ப்ரவர்த்தத மத்சந்நிதான நனசந்திஹே குரோ. நான் ஜடன் இல்லை, இந்த ஜடமான சரீரம் என்னுடைய சாநித்தியத்தினாலே இது நடக்கிறது, உட்கார்றது, படுத்துக்கிறது, எழுந்திருக்கிறது. நாள் என்ன குழந்தை, ஊமே பேசலேன்னு சொன்னேன்னால் ஆச்சாரியாள், பதினாயிரக்கணக்கான ஊர்க்காரால்லாம் இது பரியந்தம் குழந்தை பேசவே இல்லை, மகான்களான உங்க கட்டாட்சம் பட்டு நீ பேசினான்னு சொன்னாள். மகான்களுடைய கட்டாட்சம் பட்டுட்டா எதையும் பண்ணும். உடனே அவ கூப்பிடுறா பேசல, ஆச்சாரியால் கூப்பிட்டா பேசுறது, கூட சன்னியாசம் பண்ணி அழிச்சுன்னு கூப்பிட்டாள். இப்படி ஆச்சாரியாள் பல சிஷ்யாலே அழைத்து கொண்டு சிஷ்ய சமிருத்தியோட கூட நாலு குழந்தைகள் சன்னியாசிகள் இவாள் அழிச்சுன்னு பரவ போட்டாள். இப்படி போன காலத்துல சர்வஜ்ஞ பீடத்துல வர போனாள். இப்ப சரஸ்வதி வந்து நீ சர்வஜ்ஞன் இல்லே, நீ பிரம்மச்சரியத்திலே சன்னியாசம் பண்ணிண்டீர், உனக்கு சிங்கார ரசம் தெரியாதுன்னாள். உடனே ஆச்சாரியால் பரகாய பிரவேசம் பண்ணினாள். தன்னுடைய இந்த எதி சரீரத்தை குகையில வச்சு சிஷ்யால பாத்துக்க சொல்லிவிட்டு அமருக்கண்ணும் ராஜா நல்ல யுவனம் மறிச்சு போயிட்டான். பத்னிகள்லாம் கதறா பட்ட மகிழ்ச்சி எல்லாம் அந்த சரீரத்துக்குள்ள பூந்துட்டாள் ஆச்சாரியாள். அவ ராஜஸ்திரீ பர்த்தா பழைச்சுட்டான்னு நினைச்சுட்டாள். பரமானந்தத்தோட ராஜசரீரத்தோடு அவள் இருந்துட்டு இருக்காள். கொஞ்ச நாள் ஆன பின்பு அவளுக்கு தெரிஞ்சு

0: அப்ரமிதமூர்த்திரஹிதம் பரசுகம் யத் தத்வமசி தத்வமசி தத்வமசி ராஜன்.
1: சொன்னதே ஆச்சாரியால் புரிஞ்சுட்டாள். அந்த பரம்பொருள் பரபிரம்மமாச்சே, நீங்கள் ராஜசரீரத்தில் இப்படி பூந்துட்டீங்களேன்னு ஆச்சாரியால் அந்த அமருக்க சரீரத்தில் பூந்து ஒரு காவியம் எழுதியிருக்காள். அமருக்க காவியம்னு ஒரே சுங்கார ரசம். அதை படித்தா சித்தம் கலங்கி போயிடும். அதனால பெரியவாள்லாம் அதை படிக்க கூட விடமாட்டாள். ஆச்சாரியால் சர்வஜ்ஞான்ங்கிறத காட்டுறதுக்காக அப்படி ஒரு அற்புதமான காரியத்தை பண்ணி மறுபடியும் தன் சரீரத்தில் போய் பிரவேசம் பண்ணுறதுக்காக வராள். மந்திரிகள் அதை எரிச்சுட்டு இருக்காள். அப்போதுதான் லட்சுமி நரசிம்ம ஸ்தோத்திரம் பண்ணி லட்சுமி நரசிம்ம மமதேகி கராவலம்பம்னு எனக்கு கை கொடுத்து ரட்சிக்கணும்னு சொல்ல, லட்சுமி நரசிம்ம மூர்த்தி ஆச்சாரியால் சரீரம் பாதி எரிஞ்சத்தை மறுபடியும் அதை துணுக்க பண்ணி வடுக்கூட தெரியாமல் அப்படி ஆரோக்கியத்தோடு பரமேஸ்வரனான ஆச்சாரியாளுக்கு பரமானுகிரகம் பண்ணின இந்த சரித்திரங்களெல்லாம் வித்யாரண்யாதிகளான மகன்களெல்லாம் சொன்னாள். இப்படி ஆச்சாரியால் அப்படி சிஷ்யாளோட கூட சஞ்சரிச்சுன்னு வரபொழுது காலட்டியில் அம்மா வந்து இனி சரீரம் தாங்காதுன்னு நினைச்சாள். அப்பொழுது ஆச்சாரியால் நேர போய் குதிக்கணும்னு நினைச்சும் நாம் இப்படி தண்டம் கமண்டலும் காஷாயம் சிகை இல்லாமல் போனால் அம்மா கதறுவாள். கல்யாணம் பண்ணி நாட்டு பெண் வந்து புள்ள குட்டி பிறக்கணும்னு நினைச்சவாள். இப்படி போனால் வருத்தப்படுவலேன்னு கவலைப்பட்டு இப்போ என்ன பண்ணினாள், தங்கள் குருதெய்வமான கோபாலனை போய் பார்த்ததாரதியா அம்மாவுக்கு காலட்டியில் தரிசனம் கொடுக்கணும்னு கிருஷ்ணாஷ்டகம்னு 8 ஸ்லோகம் கண்ணும் கண்ணீருமா ஆச்சாரியால் பண்ணினாள். சரியா.

சாட்சாத் கோபாலன் ருக்மிணி சத்யபாமையுடன் பார்த்தசாரதியாய் ரத்ன கிரீடம் மந்தாகாசம் மங்கள கட்டாட்சம் மகர குண்டலம் சங்கம் போன்ற கண்டம் விருந்த மார்பு சதுர்புஜம் சங்கம் சக்கரம் கதே பத்மம் வனமாலே கௌஸ்துபம் ஸ்ரீவத்சம் முக்தாஹாரம் துளசீதாமா வைஜெயந்தி மாலே ரத்ன கங்கணம் பீதாம்பரம் ஸ்வர்ண காஞ்சி திவ்ய சரணம் ரத்ன நூபுரம் வஜ்ராதி ரேகே கல்யாண மூர்த்தியாய் எங்க அம்மாவுக்கு தரிசனம் கொடுக்கணும் நாள். அதே மாதிரி சுவாமி காலடியில் போய் அம்மான்னு கட்டி தூக்கினாள். அம்மானதே குழந்தை வந்துட்டான்னு நினைச்சு கழுத்தை கட்டினாள் ஆரியாம்பாள். கண்ணை திறக்க முடியாம திறந்து பார்க்கிறாள். தங்கள் குலதெய்வம் கிருஷ்ணன், எங்கள் குலதெய்வம் கோபாலன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல மகான்கள் சொல்லி கேட்டிருக்கேனே, என்ன இப்படின்னாள். உங்க குழந்தை என்னுடைய உத்தரவு வந்தேன்னாள். என் குழந்தை அத்தனை வருஷத்தியான்னாள். உங்க குழந்தை ஆறு தெரியுமா? சங்கர சங்கர சாட்சாத் கைலாச வாசியான சங்கரன் கங்காதரன் சந்திரசூடன் காலகாலன் பிரகவாச்சலேஸ்வர க்ஷேத்திரத்திலே அதிருத்ர மகாயாகம் பண்ணி ஆராதனம் பண்ண புண்ணிய பலத்தை கொடுப்பதற்காக பரமேஸ்வரனே புத்திரனா வந்திருக்கான்னாள். இப்படி ஆனந்தப்பட்டு அம்மா பிராகிருத சரீரத்தை விட்டு திவ்ய சரீரத்தை அந்த அம்மாவுடைய சரீரத்தை எடுத்து தன்னுடைய ரதத்தில் எடுத்து வச்சிருந்தாள் ருக்மிணி சத்யபாமையோட. அப்பொழுது ஆச்சாரியால் வந்து குதிச்சாள். குதிச்சதே அம்மா கட்டி நினைச்சு, அப்பான்னு அவனுக்கு சாதம் கூட போடாம பரதேசியா விரட்டிவிட்டேன், எனக்கு குலதெய்வமான கோபாலனை வர சொன்னே நான் உனக்கு ஒன்றும் பண்ணலையேன்னு அம்மா வருத்தப்பட்டாள். அப்பொழுது ஆச்சாரியால் சொன்னாளா, அம்மா நீங்கள் எனக்கு ஒன்றும் பண்ணலையேன்னா சொல்றேன், நீங்க பண்ணதெல்லாம் நான் சொல்றேன், உங்களுக்கு நான் ஒண்ணுக்கு கூட பதில் பண்ண முடியலையே, நீங்க செய்த ஒரு காரியத்துக்கு கூட பதில் பண்ண முடியலையே,

0: தஸ்யை ஜனன்யை நமஹ.
1: அம்மா, ரொம்ப காலம் கழிச்சு என்ன நீங்க கர்ப்பத்தில் தரித்ததும் 2 மாதம் ஆனதே, மசக்க வந்து நீங்க சாப்பிட்ட தீர்த்தம் கூட உள்ள தங்காமல் வாந்தி பண்ணினேளே, அதற்கு நான் பதில் பண்ண முடியுமா? 3 மாதம் ஆன பிறகு குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என என்னுடைய க்ஷேமத்திற்காக கஷாயத்திலே வழக்கண்ணியை விட்டு குடித்தீர்களே, அதற்கு பதில் பண்ண முடியுமா? 5 மாதம் ஆனதும் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையான எனக்கு தாபம் ஏற்படக்கூடாதென உப்பையும் உரப்பையும் குறைச்சு குறைச்சு அரவயத்துக்கு சாப்பிட்டீர்களே, அதற்கு நான் பதில் செய்ய முடியுமா? 7 மாதம் ஆனதும் குழந்தையான நான் உங்கள் கர்ப்பத்தில் சலிக்க ஆரம்பித்ததும் குழந்தை மேல அடிபடும் என மல்லாக்கப்படுத்து பெருமூச்சு விட்டேளே, ஒரு மூச்சுக்கு நான் பதில் செய்ய முடியுமா? 10வது மாதம் பிரசவ காலத்துல பிரசூதி வாதம் குழந்தையான என்னை வெளியில கொண்டு வராமல் நீங்கள் அலறினேளே, ஒரு அலறலுக்கு நான் பதில் பண்ண முடியுமா? நான் குழந்தை பிறந்த பிறகு 2 மாதம் ஆன எனக்கு மாந்தம் வந்ததும் 4 நாள் 5 நாள் உப்புலா பத்தியம் இருந்து நீங்கள் என்னுடைய க்ஷேமத்திற்காக மருந்து சாப்பிட்டீர்களே, அதற்கு நான் பதில் பண்ண முடியுமா? அடமழை கொட்டும் பொழுது நடு இரவுல உங்களுடைய புடவையிலையும் படுக்கையிலையும் 1-2 போய் நான் ஆபாசமாக ஆக்கின பொழுது என் முகத்தை பார்த்து சிரிச்சீர்களே, அதற்கு பதில் பண்ண முடியுமா? அம்மா, என் கண்ணுக்கு அண்ண கட்டி என் காலுக்கு அண்ண தேய்ச்சி என்ன துறவையாக நீங்கள் பண்ணின பரியந்தத்துல 1 காரியத்துக்கு கூட நான் பதில் பண்ண முடியல, இந்த நமஸ்காரம் தான்.

உன்னதோபி தனயகம், அம்மா கைலாசத்திலிருந்து வந்த என்னாலேயே முடியலையே, அம்மாவுக்கு ஒண்ணும் பதில் பண்ண முடியலையே. நதத்தம் மாதஸ்தே மரண சமயே.

அம்மா பிள்ளை என பிறந்தால் மூன்று காரியம் செய்யணுமே, அந்த மூணுல ஒன்று கூட நான் செய்யலையே. என்ன நாள் மரண காலத்துல நூறு இரும்ப காய்ச்சி நெஞ்சில சுடுவது போல் இருக்குமாம். அந்த சமயத்துல சூடில்லாத பாலை எடுத்து ஒல்லி உத்ரணியினால வாக்குல சிறிது சிறிதாக விட வேண்டும். அம்மா நான் ஜலம் கூட விடலையே உங்களுக்கு. மரண சமயே தோயமபிவா, தேவசமும் இல்லாம போயிட்டு நான் சன்னியாசி சிராதம் பண்ணப்படாது, சாதத்தை விடவே கூடாது. அப்படிப்பட்ட உத்தம கர்மாவை பண்ணா குழந்தைகளை பாரு தெரியும். சாஸ்திரங்கள் குழந்தைகள் எல்லாம் வீரனும் சூரனமா இருப்பான். சாதத்தை விதிவத்தா பண்ணும் குடும்பத்துல சன்னியாசி சாதமும் பண்ணப்படாது, அதுவும் இல்லாம போயிடுது. மூன்றாவது தாரக நாமாவை வலது காதலே அலரணம், ராமா ராமா ராமா ராமா என சொல்லணும். அதனாலதான் காசியில மறிக்கணும் அல்லது பிள்ளையனுடைய மடியில மறிக்கணும்னு சாஸ்திரம். காசியில விஸ்வேஸ்வரன் தாரக நாமாவை சொல்லுவாள், மடியில மறிச்சா சத்புத்திரன் சொல்லுவான். அம்மா நான் தாரக நாமா சொல்லலையே, வா விட்டதுக்கு அப்புறம் வந்தேன்.

அம்மா காலத்துல வந்தேனே என் சன்னியாசம் மூடா போடுவேன், அம்மாக்கு நான் செய்ய வேண்டியது செய்யலையே, கருணை பண்ணணும்னு சொல்லி கதறினாள். அம்மா நான் குருகுலத்தில் வசிக்கும் பொழுது ஒரு தினம் நீங்க காட்டுல ஓடி வந்து என்னை கட்டி அணைச்சு கதறினீர்கள். அப்பொழுது குருக்கள்லாம் ஓடி வந்து என்னவென்று கேட்ட பொழுது இன்றைய தினம் விடியற் காலம் 3 மணிக்கு என் குழந்தை சந்நியாசம் செய்து கொண்டது போல் சொப்னம் கண்டேன்னு கதறினாளே, எங்க ஆச்சாரியாள்லாம் அழுதாளே, அன்னைக்கு நீங்க ஓடி வந்து உங்க காலெல்லாம் உள்ளு தைச்சதே, அதற்கெல்லாம் என்னால பதில் பண்ண முடியுமான்னு குருகுலம் உபசிருத்ய ஸ்வப்ன காலே துதிருஷ்ட்வா யதி சமுசித வேஷ

ஆச்சாரியா, குருவாயூர் கஷேத்திரத்துல பூஜை பண்ண வேண்டிய கிரமத்தை அவள் எழுதி வச்சபடி இப்பவும் நடக்கிறது. இப்பவும் ஸ்ரீவெளி வரபொழுது பிரதட்சிணம், யானமேல சுவாமி வரபொழுது வடவண்டபுரத்துல ஒரு துவாரம் இருக்கு மண்டபத்துல, ஆச்சாரியால் யோக மகிமையில அங்க அரங்கின இடமாம். அதனால அந்த இடம் வரபோது கடைசி சுத்துல வாத்தியங்கள் வாசிக்கிறது இல்ல, ஆச்சாரியாளுக்கு ஒரு மரியாதை. இப்படி பரமேஸ்வரன் சங்கராக அவதாரம் பண்ணி ஜகத்துல இருக்கிற சர்வ பிராணிகளுடைய துக்கத்தையும் போக்கி சர்வஜ்ஞ பீடத்துல ஆரோகணம் பண்ணி கைலாசம் சென்று திவ்ய லிங்கங்களை அங்கிருந்து எடுத்து வந்து சௌந்தர்ய லகரி ஸ்தோத்திரம், தட்சிணாமூர்த்தி அஷ்டகம், இதெல்லாம் கைலாசத்தில் ஆச்சாரியால் குருவாயூர் கஷேத்திரத்துல பூஜை பண்ண வேண்டிய கிரமத்தை அவள் எழுதி வச்சபடி இப்பவும் நடக்கிறது. இப்பவும் ஸ்ரீவெளி வரபொழுது பிரதட்சிணம், யானமேல சுவாமி வரபொழுது வடவண்டபுரத்துல ஒரு துவாரம் இருக்கு மண்டபத்துல, ஆச்சாரியால் யோக மகிமையில அங்க அரங்கின இடமாம். அதனால அந்த இடம் வரபோது கடைசி சுத்துல வாத்தியங்கள் வாசிக்கிறது இல்ல, ஆச்சாரியாளுக்கு ஒரு மரியாதை. இப்படி பரமேஸ்வரன் சங்கராக அவதாரம் பண்ணி ஜகத்துல இருக்கிற சர்வ பிராணிகளுடைய துக்கத்தையும் போக்கி சர்வஜ்ஞ பீடத்துல ஆரோகணம் பண்ணி கைலாசம் சென்று திவ்ய லிங்கங்களை அங்கிருந்து எடுத்து வந்து சௌந்தர்ய லகரி ஸ்தோத்திரம், தட்சிணாமூர்த்தி அஷ்டகம், இதெல்லாம் கைலாசத்துல முதல்ல இருக்கான். அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து உத்தம லிங்கங்கள் எல்லாம் கொண்டு வந்து மடங்களை எல்லாம் ஸ்தாபனம் பண்ணி இன்னைக்கும் தான் இருப்பது போல் ஆச்சாரியர்களை எல்லாம் சிஷ்ய பரம்பரையாக ஸ்தாபனம் பண்ணி நமது துக்கங்களை எல்லாம் போக்கும்படி பரமானுகிரகம் பண்ணியிருக்காள் சாட்சாத் பரமேஸ்வரன். அப்படிப்பட்ட சாட்சாத் ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் உலகத்துக்கு ஊக்க கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஆச்சாரியால் விஷ்ணு சாஸ்திரநாம பாஷ்யம் பண்ணியிருக்காள், லலிதா சாஸ்திரநாம பாஷ்யம் பண்ணணும்னு காட்டிலே ஒரு குடிசையில தென்னையில அமர்ந்திருந்த ஆச்சாரியால் தன்னுடைய சிஷ்யர் பத்மபாதரை விட்டு இத்தனை நம்பர் செவுடி எடுத்துனுவா, அது லலிதா சாஸ்திரநாமா, அதுக்கு பாஷ்யம் பண்ணணும்னு சொன்னாள். உள்ளேன்னு கொண்டு கொடுக்குறாள், பார்த்தா அது விஷ்ணு சாஸ்திரநாமம்னு எழுதியிருக்கு, என்ன இப்படி கொண்டு வரீங்கனாள். உள்ள ஒரு பெண் குழந்தை எடுத்து கொடுத்தாள்னார், சன்னியாசி இருக்கிறதுல பெண் குழந்தை எதற்கு வரப்போறாள் என்று ஆச்சாரியால் உள்ள போய் பார்க்கிறாள். சாட்சாத் அம்பாள் பாவாடையும் பாதசரமும் பிளாக்கும் எடகுஸ்தும் நெத்தியில குங்குமமும் புஷ்பஹாரமும் முக்தாகாரமும் வந்திருக்கிறாள். உடனே ஆச்சாரியால் அத்தியாயனாய் வித்மகே கன்னியகுமார் தீமகி தன்னூ துக்கி பிரச்சோதயாத்துன்னு அம்பாள் காலில் நமஸ்காரம் பண்ணி, அம்மா என்னன்னாள், என் சகோதரன் நாராயணன், நாராயணனுடைய நாமா விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு நீங்கள் பாஷ்யம் எழுதணும், அது எனக்கு பரம திருப்தின்னு சொன்னாள். என் நாமாவுக்கு அர்த்தம் எழுத ஒரு பக்தன் பின்பு வருவன் அவன் எழுதுவன்னு விட்டாள். பாஸ்கராச்சாரியால் வந்து பின்பு எழுதினாள் லலிதா சாஸ்திரநாமத்துக்கு, ஆச்சாரியால் விஷ்ணு சாஸ்திரநாம பாஷ்யம் எழுதினாள். விஷ்ணு சாஸ்திரநாம பாஷ்யம் எழுதுகிற பொழுது பவித்ராணாம் பவித்ரம் யஹ மங்களானாஞ்ச மங்களம் நாள் பகவானே, பவித்ராணாம் பவித்ரம் பரமாத்மான் நாள். அதுக்கு ஆச்சாரியால் அர்த்தம் எழுதுகிற பொழுது பவித்ராணாம் பாபநிவர்த்தகானாம் கங்காதி தீர்த்தானாமபி பவித்ரம் பரமாத்மா, சகல பாபத்தையும் போக்குற கங்கை முதலிய மகாநதிகளை கூட பரிசுத்தி பண்றவனாம் பரமாத்மா.

அர்த்தம்னா பிரணதா, தியாதா, ஸ்மிருதா, சங்கீர்த்திதா, ஸ்துதா, திருஷ்டா, சர்வான் பாப்மன உன்னூரேதீதி பவித்ராணாம் பவித்ரம் நாள். ஹரே நமஹான்னு பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினா போறும், அல்லது ஹரே நமஹான்னு வாக்குனால சொன்னா போறும், மனதனால் நினைச்சா போறும், அல்லது அவன் சரித்திரத்தை மகான்கள் சொல்வதை காதால காட்டா போறும், சமஸ்த பாபங்களையும் அடியோடு போக்கி விடுவான் பரமாத்மா. அதனாலஹம் பவித்ராணாம் பவித்ரம் நாள், மங்களானஞ்ச மங்களம் நாள். மங்களத்தை கொடுக்கிற தேவதைகள் எத்தனையோ தேவதைகள் இருக்கு, அந்த தேவதைகளுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கிறவன் பரமாத்மான் நாள். அதனாலதான் சர்வ

சகல மங்களத்துக்கும் இருப்பிடமான பரமாத்மாவை ஹிருதய கமலத்துல பார்க்கிறவாளுக்கு நாள் பார்க்க வேண்டாம், நட்சத்திரம் பார்க்க வேண்டாம், நாள் எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் மங்களம் நாள். இதை எடுத்து சாஸ்திர பாஷ்யத்தில் ஆச்சாரியால் எழுதினாள். சர்வா

இப்படி சஹஸ்ரநாம பாஷ்யத்தை ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணி பிரபஞ்சசாரம்னு மந்திரசாஸ்திரத்தை எழுதி சகல மந்திரங்களையும் எழுதி அதுல சந்தியோபாசனம் காயத்ரி முதற்கொண்டு எழுதியிருக்காள் ஆச்சாரியா. காயத்ரி ஜபம் முதற்கொண்டு அவசியம்னு, ஏனென்றால் நகாயத்ரியா பரோ மந்திர நமாதுர் தெய்வத்தம் பரம், காயத்ரிக்கு மேல மந்திரம் இல்லே, அம்மாக்கு மேல தெய்வம் இல்லை என்றாள். அதனாலதான் ஸ்ரீமத் ராமாயணம் 24,000 ஸ்லோகம், 24 அக்ஷரம் காயத்ரி. காஞ்சியில வரதராஜம்பிய கோவில் அந்த படி வர்ற போது பார்த்தா 24 படி காயத்ரி, 24 அக்ஷரம் அதற்காக. காமாட்சியினுடைய சந்திசியில போய் பார்த்தா அங்க 24 தூண் எல்லாம் 24. அப்படி இந்த 24 இருப்பதற்கு என்ன காரணம்னா காயத்ரி 24 அக்ஷரம். இந்த மகாமந்திரங்களை எல்லாம் ஆச்சாரியால் பிரபஞ்சசாரங்கிற கிரந்தத்துல சொல்லி மகாமந்திரங்களால என்னென்ன கிடைக்கும் என்பதெல்லாம் சொல்லி உலகத்துக்கு பரமானுகிரகம் பண்ணி இன்றைய தினமும் இந்த சரித்திரம் கேட்கிற குடும்பத்துக்கெல்லாம் ஆயுரோக்கியம் அர்த்தாம்ச்ச போகாம்ச்சைவ ஆனுஷங்கிகானு ததவாதி தியாயுதோ நித்யம்னு ஆயுஷு ஆரோக்கியம் சந்தானம் சம்பத்து சகல சௌபாகியத்தையும் பரமேஸ்வரன் கொடுப்பாள். பகவானை தவிர நம்ம குறைகளை நீக்க வேறு ஒருவராலையும் முடியாது. பரமேஸ்வரனால என்ன கிடைக்குமோ அதை மகான்கள் கொடுப்பாள். பகவான் பண்றதெல்லாம் ஞானிகளும் பண்ணுவாள். ஸ்ரீ பரமேஸ்வரன் சங்கராச்சாரியராக அவதரித்ததன் நோக்கம் உலகத்தில் உள்ள சர்வ பிராணிகளுடைய உள்ள இருக்கும் பரமாத்மா ஒருவன் என்பதை அந்த அத்வைதத்தை காட்டுவதற்காகவே பரமேஸ்வரன் சங்கராச்சாரியராக அவதாரம் பண்ணினாள்.

0: நேர்களதுவரை கேட்டது ஆதிசங்கரர் இசை சொற்பொழிவு. நிகழ்த்தியவர் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள்.
1: நெகிழநூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டில் இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் உமா வெங்கடகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: Good afternoon. This is Akashvani and I am Naresh Mago with the Midday News. The headlines. Supreme Court declines to interfere with Election Commission's decision to appoint only central government employees as counting supervisors in West Bengal elections. Says choice of officials rests with the Election Commission. Re-polling underway at 15 booths of 2 assembly constituencies of West Bengal. Over 55% voter turnout reported till 1 p.m. Lok Sabha Speaker reconstitutes 4 parliamentary committees for the year 2026-27. India and Nepal discuss flood forecasting model ahead of the upcoming monsoon season. IMD forecast heavy rainfall over several parts of northeast and peninsular India during the next 2 days.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைகாணம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஹரிஹரன் பாடியுள்ள பாடல் படம் காலமெல்லாம் காதல் வாழ்க.

ஒலித்த பாடலின் படம் ரோஜா மலரே படம். பாடியவர் ஜி மோன். எஸ் ஜானகி குழுவினர் பாடியுள்ள பாடல் படம். ஒரு நாள் அந்த ஒரு நாள்.

0: ஒலித்த பாடலின் படம் தேவதை.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்படு பாரதிய சேனா.
1: நிறைவு பெற்றது தேநீர் நேரம்.

0: expanded the narrative, blending it with the political turmoil of 1856. In this movie, he directed this movie, and let's hear a dialogue from this picture.
1: Mirza Sajjad Ali Sheh de rahe. Yahi hai safed fauj ke badshah, aur in par lal wazir hamla karne ki taak mein hai. Mir sahab, badshah bachaiye. बादशाह गया तो खेल खत्म।
2: तो श्रोताओं, अब समय हो चला है आपसे अनुमति लेने का, तो इजाजत दीजिए मुकेश कुमार और अनुजा कुमार को परिक्रमा कार्यक्रम यहीं समाप्त करने की।
0: नमस्कार।
3: நேரம் 5 மணி, ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
3: அரங்கிசை. இந்த நிகழ்ச்சியில் உமா வெங்கடகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். நீ பாதமே கதி, நளினகாந்தி ராகம், ரூபகதாளம், ஜி என் பாலசுப்ரமணியம் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் உமா வெங்கடகிருஷ்ணன் அவர்களின் பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜெயந்தி கேஷவ் அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், அக்ஷயலிங்க விபோ ராகம் சங்கராபரணம், மிஸ்டர் சாப்பு தாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை உமா வெங்கடகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இந்தியில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே முனீஷ் ஷர்மா. पश्चिम बंगाल में दक्षिण 24 परगना जिले में विधानसभा की दो सीटों के 15

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஆறு 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10, 7:50, 8:40 ஆகிய நேரங்களில் திரை கானம். 8:10 பொன்னி வளவன் நாடகம், எழுதியவர் கே ரமணா அவர்கள், நடித்துள்ளவர்கள் சி ராஜா, அப்பாசாமி ஆர், நடன சபாபதி எம் சண்முகம், ஜே சாந்தி, ஜி உதயகுமார், வி சசிகுமார், கே பிரகாஷ், ஆர் வந்தனா ஆகியோர். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இலக்கிய ஏடு ஹிந்தியில், 10:10 பிஷ்வா தர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக் மேற்கத்திய இசை கேட்கலாம், 11:10 திரை கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
2: அப்போ ஒரு பெரிய ரேடியோ பெட்டி,
3: இப்போ ஒரு மொபைல் ஆப்,
2: அப்போ ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேட்போம்,
3: இப்போ ஹெட்போன்ஸ்ல தனியா வைப் பண்றோம்.
2: ஆனா ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகல, அது என்னன்னா இந்த 90 வருஷமா நம்ம ஆகாஷ்வாணி மேல இருந்த காதல். மார்னிங் அலாம்க்கு இதே ஸ்டேஷன் தான், பாட்காஸ்ட் கூட இதுலதான் கேக்குறேன். 90 இயர்ஸ் ஸ்ட்ராங் ஸ்டில் உங்க ஹார்ட் பீட்ல ஒலிக்குது. ஸ்டே டியூன், ஸ்டே கிரேசி. This is your ஆகாஷ்வாணி.
1: தங்க மனசுக்காரன் படத்திற்காக சாய் ரேகா மின்மினி பாடியுள்ள பாடல்.

அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாச்சக ஜதின சர்மா. ஆதௌ முக்கிய வார்த்தாஹ. பஷ்டிம பங்காலஸ்ய த்வயோஹ விதானசபா க்ஷேத்ரயோஹ பஞ்சதஷ மததான கேந்திரேஷு புனரம் மததானே அபராஹ்ன த்ரிவாதன பர்யந்தம் த்விசப்ததி பிரதிஷததஹ அதிகம் மததானம் சமங்கிதம். நிர்வாச்சனாயோகேன பஷ்டிம பங்கால ராஜ்ய சுரக்ஷாயாஹ சுத்ருடீகரணாய சஹைவ மதகணனா கேந்திராணாம் பரிதஹ சாந்தி வ்யவஸ்தாயாஹ பர்யவேக்ஷணாய பஞ்சஷஷ்ட்யதிகைகசதம் மதகணனா நிரீக்ஷகாஹ சப்தசப்ததிஹ ஆரக்ஷக நிரீக்ஷகாஷ்ச நியோஜிதாஹ. சத்தீஸ்கட் ராஜ்ய காங்கேர நாராயணபுர ஜனபத சீம்னி IED விஸ்ஃபோடனேர் சுரக்ஷா பலஸ்ய த்ரய கர்மச்சாரிணஹ வீரகதிம் அவாப்னுவன் ஏகஷ்ச வ்ரணிதோ ஜாதஹ. IPL கிரிக்கெட் ஸ்பர்தாயாம் அத்ய சாயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தலம் ததா மும்பை இண்டியன்ஸ் தலம் இத்தனையோ மத்தியே பிரதிஸ்பர்தா பவிஷ்யதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரை காணும் நிகழ்ச்சியின் துவக்கமாக போலீஸ்காரன் மகள் படத்திற்காக PB ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்.
2: நிலவுக்கு

ஒலித்த பாடலை பாடியவர் பி. சுசீலா. படம் பாத காணிக்கை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து காத்திருந்த கண்கள் படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரைகானம்.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

எப்போதும் இல்லாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்கு எண்ணிக்கையொட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், துணை இராணுவப்படையினர் உள்ளிட்ட 100,000-க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலாக வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4வது வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை நிலவக்கூடும் என்று அவர் கூறினார். இருப்பினும் 1 மற்றும் 3வது வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடைக்காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்நினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்க நிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலிகவுன்சிலிங் சேவையை 1-4-4-1-6 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள், பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் கடந்த நிதியாண்டில் 12 லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலிகவுன்சிலிங் சேவையை 1-4-4-1-6 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள், பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் கடந்த நிதியாண்டில் 12 லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகளுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் லெவல் கிராசிங்குகளுக்கு பதிலாக 7 சுரங்கப்பாதைகள், 3 மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள கொளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் மும்பை அணி சற்று முன் வரை 2.5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 18 ரன் எடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் இண்டர்காஷி அணியை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்தில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் July 5ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்.
தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாக் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்துள்ள 7 வயது சிறுவனை

0: சிங்கிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது 7:45 செய்தி அறிக்கை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: திரைகானம் தொடர்கிறது.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இத ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரைகானம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே முனீஷ் சர்மா. पश्चिम बंगाल में दक्षिण 24 परगना

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேயர்கள், இப்பொழுது பொன்னி வளவன் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கே ரமணா. இதில் நடித்துள்ளவர்கள் சி ராஜா, அப்பாசாமி, ஆர் நடனசபாபதி, எம் சண்முகம், ஜே சாந்தி, ஜி உதயகுமார், வி சசிகுமார், கே பிரகாஷ், ஆர் வந்தனா ஆகியோர்.

0: கொற்றவன் சபையோரே, பரந்தோல் களிரி எய்த்திய மன்னர் விற்கொடி வேந்தர் சேரநாட்டு செம்மல் வேந்தர் பெருஞ்சேரலாதன் வருகிறார் வருகிறார் வருகிறார்.
1: அவையோரே, புலவர்களே, உங்கள் வரவேற்பினை ஏற்கிறோம். அவசரம் என ஓலை அனுப்பியதால் வந்தேன். யாது விஷயம்?
2: மன்னரே, முதலில் இருக்கையில் அமருங்கள். பாண்டிய மன்னருக்கும் ஓலை போய் உள்ளது. அவரையும் எதிர்பார்க்கிறேன்.
0: மீன்கொடி பறக்கும் மதுரை அம்பதியின் தலைவர், கொற்கை முத்துக்களால் ஆன கிரீடம் சுமந்த தென்பாண்டி நாட்டின் நாயகன் மாரவர்மன் வருகிறார் வருகிறார் வருகிறார்.
3: வரவேற்பு பலமாக இருக்கிறதே கொற்றவரே. அவசர நிமித்தம் என அழைப்பு வந்ததால் புறவியில் பறந்து வந்தேன்.
2: பாண்டிய மன்னரே, முதலில் இருக்கையில் அமருங்கள்.
3: அமர்ந்து விட்டேன். அட, சேரநாட்டு சிங்கத்தையும் அல்லவா அழைத்திருக்கிறீர்கள்?
2: சென்னியை வஞ்சகமாக வீழ்த்தியும் சோழர் படையின் முழு கட்டுப்பாட்டில் வரவில்லை. சென்னியின் மைத்துனர் இரும்பிட தலையர் சேனாதிபதியாய் இருப்பதால் என் கட்டளையை ஏற்க மறுக்கின்றனர். நாட்டில் ஆங்காங்கே கிளர்ச்சியும் எதிர்ப்பும் வலுக்கிறது. இந்த சூழ்நிலையில்
1: குடிமக்களும் கிளர்ச்சி செய்கிறார்கள், படைபலமும் ஒத்துழைக்க மறுக்கிறது. இக்கட்டான சூழ்நிலையில் கொற்றவன் இருப்பதால் நமது உதவியை நாடுகிறார். அப்படித்தானே?
2: சரியாக கூறினே சேரவேந்தே.
3: பட்டத்து யானை மூலமாக இளவரசை தேர்வு செய்ததாக கேள்விப்பட்டேனே.
1: எனக்கும் அப்படித்தான் தகவல்.
2: நீங்கள் கேள்விப்பட்டது அத்தனையும் உண்மை. எந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று இளஞ்சேட் சென்னியை கொன்றேனோ, அதே இளஞ்சேட் சென்னியின் புதல்வனையே பட்டத்து யானை தேர்வு செய்தால் பார்த்து கொண்டு வீணே என்னால் இருக்க முடியுமோ?
1: பின்னர் என்ன செய்தீர்கள்?
2: புலிக்குகை சிறையில் அடைத்து சிறைக்கு யாரோ தீ வைத்து விட்டார்கள். தீயில் கருகி இறந்து விட்டான். முரசறிவித்து தெரிவித்தால் மக்கள் ஏற்காது, மீண்டும் கிளர்ச்சி செய்கிறார்கள். சோழ நாடே கலவர பூமியாகிவிட்டது.
3: என்ன செய்வதாக உத்தேசம்?
2: நீங்கள் இருவரும் படைத்தந்து உதவினால் மக்கள் கிளர்ச்சியை அடக்கி முடிசூட்டிக் கொள்வேன். கைமாறாக சோழ மன்னனின் மேல் பகுதியை சேர மன்னருக்கும் தென் பகுதியை பாண்டிய மன்னருக்கும் விட்டுக் கொடுத்து விட்டு எஞ்சிய நிலப்பரப்பினை நான் ஆள்வேன். மறுப்பேதும் இல்லையே இருவருக்கும்?
1: மறுப்பேதும் இல்லை. ஆனால்
2: என்ன ஆனால் பெருஞ்சேரலாதரே?
1: ஒருவேளை சென்னியின் புதல்வன் உயிர் தப்பி மீண்டும் வந்து போரிட்டால்?
2: போரிட்டால் என்ன? அவனை எதிர்த்து மூவரும் சமர்ப்புரிவோம். சிறுபயல் சிதறி ஓட மாட்டானா?
3: உங்கள் வாக்குறுதி மெய்யானால் இந்த உடன்படிக்கைக்கு நான் தயார்.
1: ஓலை அனுப்புங்கள். என் களிற்று படையுடன் காலாட்படையையும் சேர்த்து அனுப்புகிறேன்.
2: மெத்த மகிழ்ச்சி மன்னர்களே, மெத்த மகிழ்ச்சி. இவ்வுதவியை என்றுமே நான் மறக்க மாட்டேன். இருவரும் விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்து விட்டு செல்லுங்கள். வேளை வரும்போது ஓலை வரும். அப்போது சந்திப்போம்.
1: சென்று வருகிறோம்.

0: ஆக்கும். ஆம், மிக்க மகிழ்ச்சி. ஆமாம், நான் ஆற்றங்கரையில் இருப்பதை தெரிவித்தது யார்?
1: வேறு யார், தங்கள் தந்தையார் தான் புயத்தி. கொஞ்சம் பொறு, அங்கே பார். ஆற்றங்கரையோரும் ஒரு வாலிபர் மயங்கி கிடக்கிறார்.
0: ஆமாம், போர் வீரர் போல் தெரிகிறது.
1: வா, சீக்கிரம் போய் பார்க்கலாம்.
2: அம்மா, வலி உயிர் போகிறதே.

0: எரிச்சல் இருக்கிறது. பச்சலை பற்று போட்டு சூரணம் கொடுத்து வந்தால் காயம் சரியாகிவிடும். வேட்டி, நீ போய் சூரண பெட்டி எடுத்து வா.
1: தந்தை, தாங்கள் கேட்டவை இதோ.
2: ஐயா, கொம்புத்தேன் உள்ள குடுவை இதோ.
0: கொம்புத்தேனை வெற்றிலையில் ஊற்றி நீயே சூரணத்தை குழைத்து புகட்டு.
2: ஆகட்டும் ஐயா.
3: யார் உள்ளே? வெளியே வாருங்கள், கொற்றவனின் காவலன் வந்திருக்கிறேன்.
0: ஐயா, நான் கிராம மருத்துவன்.
3: புகார் சிறைக்கு தீ வைத்து விட்டார்கள். சிறையில் அடைபட்ட பெருவளத்தான் தப்பி இருக்கலாமோ என்ற ஐயத்தில் கொற்றவன் தேட பணித்தார். இங்கு தீக்காயத்துடன் வந்த வாலிபன் யாரையாவது பார்த்தீர்களா?
0: என்னிடம் யாரும் வரவில்லை. குடவாயில் மருத்துவரிடம் கேட்டு பாருங்களேன்.
3: அப்படியா, இப்போதே அங்கு செல்கிறேன். இங்கு யாரேனும் வந்தால் அடைக்கலம் கொடுக்காது, தகவல் தாருங்கள்.
0: அப்படியே செய்கிறேன், சென்று வாருங்கள்.
1: அப்படியானால் காயம்பட்டவர் இளவரசர்.
2: அப்படி என்றால் ஏன் போர் வீரன் உடையில் இருக்கிறார்?
4: அதை நானே சொல்கிறேன். நீங்கள் பேசியதையெல்லாம் கேட்டேன். அரசர் இளஞ்சேற்சென்னியை வஞ்சகமாக கொன்றதுமல்லாமல், பட்டத்து யானை என்னை இளவரசாக தேர்வு செய்ததை ஏற்காமல் புலிக்குகை சிறையில் அடைத்து தீ வைத்தான் அந்த கொற்றவன். நான் தந்திரமாக அங்கிருந்த காவலாளியை பலியாக்கி அவனது உடையுடன் தப்பித்தேன். போதுமா?
0: பரவாயில்லை, பாதுகாப்பான இடத்துக்குத்தான் வந்துள்ளீர்கள். என்ன செய்ய போவதாக உத்தேசம்?
4: அவர்கள் பார்வையில் நான் மடிந்தவனாகவே தெரியட்டும். சீரும் புலியை சீண்டி விட்டார்கள் வஞ்சகர்கள். சினம் கொண்டால் அது என்ன செய்யும் என்று தெரிய வேண்டாமா? தலைமறைவாயிருந்து படைபலத்தை பெருக்கி சோழ நாட்டை மீட்பதுதான் என் லட்சியம்.
2: காயம்பட்டிருக்கும் போதே என்ன வீரமான பேச்சு! உங்கள் லட்சியத்திற்கு துணையாக என்னையும் இணைத்துக் கொள்வீர்களா?
5: என்ன நீங்கள்?
0: இளவரசே, அவர்கள் நாங்கூர் வேளிர் மகள் மந்தாரை. இது என் மகள் கொயத்தி. புலவர், பாட்டு ஏற்றுவாள். இருவரும் தோழியர். என்ன செய்ய போவதாக உத்தேசம்?
4: அவர்கள் பார்வையில் நான் மடிந்தவனாகவே தெரியட்டும். சீரும் புலியை சீண்டி விட்டார்கள் வஞ்சகர்கள். சினம் கொண்டால் அது என்ன செய்யும் என்று தெரிய வேண்டாமா? தலைமறைவாயிருந்து படைபலத்தை பெருக்கி சோழ நாட்டை மீட்பதுதான் என் லட்சியம்.
2: காயம்பட்டிருக்கும் போதே என்ன வீரமான பேச்சு! உங்கள் லட்சியத்திற்கு துணையாக என்னையும் இணைத்துக் கொள்வீர்களா?
5: என்ன நீங்கள்?
0: இளவரசே, அவர்கள் நாங்கூர் வேளிர் மகள் மந்தாரை. இது என் மகள் கொயத்தி. புலவர், பாட்டு ஏற்றுவாள். இருவரும் தோழியர். இளவரசே, காவலர் நடமாட்டம் இருப்பதால் வேறு எங்கேனும்?
2: நாங்கூர் அருகே உள்ள பரசலூர் சத்திரத்தில் வைத்து நான் கவனித்துக் கொள்கிறேன். அவருக்கு வேண்டிய மருந்துகளை மட்டிலும் வந்து வாங்கி செல்கிறேன்.
0: அப்படியே அவருக்கு மாட்டுடை தரித்து உனது புறவியிலே இட்டுச் செல். நான் சொல்வது சரிதானே மந்தாரை?
2: அப்படியே செய்கிறேன். மாற்றுடை உடுத்தி வாருங்கள், போகலாம்.
4: ஆகட்டும்.

0: அவர் உள்ளே இருக்கிறாரா? வெளியே வரச் சொல்லுங்கள்.
1: காலா, காலா, சற்று வெளியே வா. வணக்கம் பிரபு.
2: யார் நீ? எங்கிருந்து வந்திருக்கிறாய்?
1: நான் புகார் காவலன். போரில் காயம்பட்டதால் உறவினர் உதவியால் மருத்துவம் பார்க்க இங்கு வந்திருக்கிறேன். வீணே இருக்கக்கூடாதென்று பாடசாலையை கவனித்துக் கொள்கிறேன்.
2: நீ கூறுவது நம்ப முடியா இல்லையே. எங்கு போரிடும் போது காயம்பட்டாய்? பார்த்தால் இளையோனாய் தெரிகிறாய். ஆனால் தாடி, மீசை, தலைப்பாக என முதியவர் போல் தெரிகிறாயே. உண்மையை கூறு.
1: அது என்னை பற்றிய தகவல் வேண்டுமானால் நாம் தனித்து பேசலாமே.
2: அப்படியா? அந்த புறவியில் ஏறு, ஆற்றங்கரையில் பேசலாம்.
1: ஆகட்டும்.

0: ஒற்றர்படை சேந்தன் வருகிறாரே, முக்கிய தகவலாய் இருக்குமோ? நீங்கள் அவசரமாக வருவதை பார்த்தால் முக்கிய தகவலாயிருக்கும் போல இருக்கிறது.
1: வணக்கம் சேனாதிபதியாரே. இளவரசர் இருந்த சிறைக்கு தீயிட்டு விட்டார்கள் வஞ்சகர்கள். ஒற்றர் மூலம் வந்த தகவல் இளவரசர் தப்பிவிட்டார் என்பதே.
0: வீர பராக்கிரமம் மிக்க நம் இளவரசர் மாண்டிருக்க மாட்டார் என என் உள்ளுணர்வும் கூறுகிறது.
1: இன்னொரு தகவலும் சற்று முன் கிடைத்தது. பரசலூர் சத்திரத்தில் ஒருவர் கொஞ்ச நாட்களாக தங்கி பாடசாலை பணி செய்வதாக தகவல்.
0: அதையும் ஊர்ஜிதம் செய்து விடலாம். வாருங்கள், பரசலூர் செல்லலாம். நானும் உடன் வருகிறேன். இதோ சத்திரம் வந்துவிட்டோம். ஒற்றரே, நிர்வாகியை அழையுங்கள்.
1: அப்படியே பிரபு. யாரங்கே சத்திரத்தில்? வாருங்கள் வெளியே.
2: வணக்கம் பிரபு, நான் சத்திர நிர்வாகி.
0: நீண்ட நாட்களாக சத்திரத்தில் ஒருவர்?
2: இல்லை இல்லை இல்லை, கொஞ்ச தினங்களாகத்தான் ஒருவர் தங்கி பாடசாலை போய் வருகிறார்.

0: ஆற்றுப்படுகை. தனிமையில் இருக்கிறோம். இப்போது கூறு.
1: தாடி மீசை தலைப்பாகையை எடுத்து விட்டேன். இப்போது தெரிகிறதா மாமா நான் யார் என்று?
2: ஆசை மருமானே, அரியணை ஏற வேண்டிய நீ பராரியாய் சத்திரத்தில்.
1: ஐயோ, அது காலத்தின் கட்டாயம் மாமா. காலம் வரும், காத்திருப்போம்.
3: இளவரசே, அந்த வஞ்சகன் அரியணை ஏறும் ஆசையில் சேர பாண்டியரை கூட்டு சேர்த்து மக்களின் கிளர்ச்சியை ஒடுக்கப் போவதாக.
1: தர்மமும் நியாயமும் நம் பக்கம் இருக்கும் போது கொற்றவன் கூட எத்தனை அரசர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அனைவரையும் போரில் வென்று இழந்த சோழ நாட்டை மீட்பேன். இது என் தந்தை சென்னி மீது ஆணை.
0: இளவரசி, தீயன பாயும் தங்களின் வேகம் ஒரு புலிப்பாய்ச்சலுக்கு நிகரானது. நான் இந்த இடைப்பட்ட காலத்தில் உறையூர், பழையாறை, கருவூர், புகார் ஆகிய இடங்களில் இளைஞர்களுக்கு ரகசியமாக வாட்பயிற்சி கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன்.
1: அருமை, அருமை, அருமையான ஏற்பாடு சேனாதிபதியாரே, அருமையான ஏற்பாடு. படைபலத்தை பெருக்கிவிட்டு தகவல் தாருங்கள் எனக்கு. இந்த வெண்ணியிலே அவர்களை போருக்கு அழைப்போம். அதுவரை நான் தலைமறைவாய் இங்கேயே.
0: அப்படியே ஆகட்டும் இளவரசி, நாங்கள் செல்கிறோம்.
1: யாரது?
4: வேறு யார், உங்கள் மந்தாரைதான்.
1: ஓ, நீயா? நான் வேறு யாரோ என்று எண்ணிவிட்டேன். ஆமாம், நீ எப்படி இங்கு?
4: நான் சத்திரத்திற்கு வரும்போது யாரோ இருவர் உங்களை இட்டு செல்வதை பார்த்தேன். பின் தொடர்ந்தேன். மறைவாயிருந்து நீங்கள் பேசியதையெல்லாம் கேட்ட பிறகுதான் தெரிந்தது.
1: என்ன தெரிந்தது?
4: நீங்கள் பேச்சில் மட்டுமல்ல, பாய்ச்சலிலும் புலிதான் என்று. இப்பொழுது எனக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது.
1: ஏன், எதற்கு அச்சம்?
4: எங்கே என்னை மறந்து விடுவீர்களோ என்று.
1: உன்னை நான் மறப்பதா? உன்னை மறக்க முடியுமா? என் உயிரை காப்பாற்றியவள் அல்லவா நீ?
4: அப்படியானால்
1: முதலில் அந்த வஞ்சகனை ஒழிக்க வேண்டும், அதன் பின் உன் கரம் பிடிக்க வேண்டும். போதுமா?
4: போங்க.
1: முதலில் புறவியில் சத்திரம் செல்லலாம், வா.

0: சோழ நாட்டை மீட்க வந்த இளவரசர் பெருவளத்தான். வஞ்சகரிடமிருந்து நாட்டை காக்க போராடும் சோழ மண்ணின் இளம் புலியே.
1: சோழ வீரர்களே, வெண்ணியில் நடக்க போகும் இந்த போர் சூழ்ச்சிக்காரனிடமிருந்தும் அவனுக்கு துணை போகும் சேர பாண்டிய மன்னர்களிடமிருந்தும் சோழ மண்ணை காப்பாற்றும் உரிமை போர். சேனாதிபதியின் பயிற்சியால் தின்தோல் பெற்ற இளைஞர்களே, உங்கள் தாய் நாட்டை காப்பாற்ற ஓர் அரிய வாய்ப்பு. உயிர் மூச்சு உள்ளவரை போரிடுங்கள். உயிர் தாய் நாட்டிற்கு, உடல் இந்த சோழ மண்ணிற்கு. தர்மத்தின் பக்கம் நாம் நிற்கிறோம், அதர்மத்தின் பக்கம் அவர்கள் இருக்கிறார்கள். தர்மம் வெல்லும், இது நிச்சயம். அவர்களின் படைபலத்தை கண்டு அஞ்ச வேண்டாம். நம்மிடம் தன்னம்பிக்கையும் வீரமும் நிறைய இருக்கிறது. அதனால் வெற்றி நிச்சயம். புலிக்கொடி உயர்ந்து வான் வரை நிற்கட்டும். போர் முரசு ஒலிக்கட்டும். எதிரிகளை வேட்டையாடுங்கள். சேனாதிபதியாரே, மாற்று நாட்டு மன்னர்களை நாற்புறமும் வியூகம் அமைத்து தாக்குங்கள். நான் அந்த கொற்றவனை பார்த்துக் கொள்கிறேன்.
2: ஆகட்டும் இளவரசி.
1: கொற்றவனே, குருமதி படைத்தவனே, வஞ்சடையால் என் தந்தையை கொன்றவனே, திறன் இருந்தால்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகானம். இதில் நெஞ்ச மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா.

ஒலித்த அந்த பாடல் குங்குமம் திரைப்படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன் பி. சுசீலா பாடிய பாடல். ஒலிக்கவிருக்கும் பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் பி. சுசீலா.

0: 100.1 FM கோல்ட் வழங்கிய திரைகானம் கேட்டீர்கள்.
1: சாக்ஷி, எனக்கு 100,00,000 பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 100,00,000 கிடைக்குமா? நான் இத ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு SMS மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் மனசுக்குள் மத்தாப்பு, கிருஷ்ணன் வந்தான், சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

நேர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி கிருஷ்ணன் வந்தான் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

நேர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி கிருஷ்ணன் வந்தான் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கிருஷ்ணன் வந்தான் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி சின்னப்பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் பார்மகளே பார், குங்குமம் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் பார்மகளே பார் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: தகஜம் தகஜம் தகஜம் தகஜம்
1: தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம் தகஜம்

தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு த

தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தக

குத்தக்கு ஜன குத்தக்கு தான் குத்தக்கு தான் குண்டி குத்தக்கு தான் குத்தக்கு தான் குத்தக்கு தான் குண்டி குத்தக்கு தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான் தான

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் கௌரவம், சிவகாமியின் செல்வன், அரங்கேற்றம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக கௌரவம் படத்திலிருந்து பாடல்கள். ஒலிக்கும் பாடலை பாடியிருப்பவர் TM சவுந்தரராஜன்.

0: நீ எங்கட போவே?
1: நான் எங்க போக தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோண்டியே
0: கண்ணா.
2: செல்மா, எங்கடி இந்த பைய?
0: போயிட்டா?
2: போயிட்டா? அதை விட்ட போயிட்டான? அவ்வளவு பெரிய முச்சன் ஆயிட்டான். அவன் அவன் என்ன கண்டிக்கலாம்? நான் அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடி, கிழிக்கு ரக்கம் முளைச்சுடுத்து அதை விட்டு பறந்து போயிடுத்து.

நேயர்கள் இதுவரை கௌரவம் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி சிவகாமியின் செல்வன் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: Earlier, MI made 159 runs for 7 in stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10 ஆகாஷ்வாணி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை.
2: பொங்கும் மங்களம் வெட்டிக்காவல கே என் சசிகுமார் அவர்களின் நாகஸ்வரேசி கேட்கலாம். ஆலப்புழை எஸ் விஜயகுமார் அவர்கள் தபில். முதலில் துடுக்கூகல தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனை, கௌளை ராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை வெட்டிக்காவல கே என் சசிகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். ஆலப்புழை எஸ் விஜயகுமார் அவர்கள் தபில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக தேவி தரிசனம் படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடியுள்ள பாடல்.